நேரம் 5:37:48. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் ஸ்ரீ கிருஷ்ணா கேசடபாட வர்ணம் கேட்கலாம்.

நேரம் 5:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவாள் அன்னை என தொடங்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எம்.ஆர். விஜயா குரலில்.

நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேரம் 5:54.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
2: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன்.
1: அத பத்தி அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க?
2: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அத பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
2: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
2: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: அமைதியோடு உறவாடி கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழப்பம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.

எஸ் சௌமியா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:16:20. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அளவற்ற அருளும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து

நாம் கேட்ட அந்த பாடல் உன்னிமேனன் பாடியிருந்த பாடல் அது. நேரம் 6:22:20. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் இது.

0: லவ்லின் சாமுவேல் இசையில் ஹேமா ஜான் பாடிய பாடலை கேட்டோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிறம் மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது.

0: வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 20 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றடைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி இது. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம் கேம் ஷோ, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 சின்ன சின்ன சிட்டுகள். குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, இதில் இந்த வார தலைப்பு ரத்த தானம். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. காலத்தால் அழியாத, இன்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு. பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழ் செய்தி அறிக்கை, தொடர்ந்து ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 2:15 எங்கள் ஸ்டைல். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பாரத பிரதமரின் தேசிய சிறுநீர் டயாலிசிஸ் திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 5:10 பூந்தென்றல். இந்த நிகழ்ச்சி தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரத்தாளர் நிகழ்ச்சி, தொடர்ந்து பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இன்றிரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்திருக்கே, 8:05 நீ கூறினால். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 7 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழப்பம் மனங்களில் என்றென்றும் முழுமையாக கொண்டாட்டம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமக்கான ஒரு நாள் என்றாலும் கூட கொஞ்சம் போர்வை எழுது போட்டு தூங்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் காலை எப்படி இருக்கிறது, ஏன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு கிளைமேட்டான இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து வெளியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து சுறுசுறுப்பாக இயங்கிட்டுருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ரம்யமான காட்சிகள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வெட்டிலேயே படுத்து தூங்காமல் கொஞ்சம் எல்லையில் எந்திரிச்சு அந்த பெட் காஃபியோட எழுந்து அப்படி இந்த ரோட்டை பார்த்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் பின்பக்கம் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பார்த்தாலும் சரி, மனது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரம்யமாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ரேடியோ கேட்டுகிட்டே நிறைய பாடல்கள் கேட்டுகிட்டே சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இன்றைக்கி நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாட்டில் வழக்கம் போலவே இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு சொல்லும்போது ரத்த தானம் அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குதுன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு மகத்துவம் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி உலக ரத்த தானம் தினம், அது பற்றிய ஒரு குறிப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: உலக ரத்த தான தினம் ஒவ்வொரு வருஷமும் June 14 உலக அளவுல கடைபிடிக்கப்படுது. ரத்த தானம் செய்யறதோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவும் தன்னலமின்றி ரத்தம் வழங்கி உயிர்களை காக்கும் கொடையாளர்களுக்கு நன்றி செலுத்தவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. மனித இரத்த வகைகளை கண்டறிந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் கார்ல் லான்ஸ்டீனர் அவர்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமா June 14 இந்த தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2004 உலக சுகாதார அமைப்பு இந்த தினத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. இந்த இரத்த தான தினத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தானா முன் வந்து ரத்தம் கொடுக்கும் தன்னார்வலர்களை பாராட்டுறது. பாதுகாப்பான ரத்தம் மற்றும் இரத்த கூறுகளோட தேவையை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பது. அவசர காலங்கள்ல மட்டும் ரத்தம் தராம ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியா இரத்த தானம் செய்யும் பழக்கத்தை உருவாக்குறது. ரத்த தானம் கொடுக்கணும்னா 18 65 வரைக்கும் இருக்கிறவங்க கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 45 இல்ல அதுக்கு மேல இருக்க உடல் எடை கொண்டவங்க கொடுக்கலாம். ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவு 12.5 g/dl மேல இருக்கணும். எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னா, ஒரு முறை ரத்த தானம் செஞ்ச பிறகு அடுத்த தானத்திற்கு ஆண்களுக்கு 3 பெண்களுக்கு 4 இடைவெளி தேவை. யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிரமான நோய் தொற்றுகள் உள்ளவங்க, சமீபத்துல பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க, குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் உட்கொள்றவங்க, மருத்துவரோட

0: ஆலோசனைக்கு அப்புறம் தான் ரத்த தானம் செய்யணும். இந்த ரத்த தானம் செய்யறதுனால எந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படுது பாத்தீங்கன்னா, ரத்தம் பெறுபவருக்கு மட்டும் அல்ல கொடுப்பவருக்கும் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. உடல்ல புதிய ரத்த அணுக்கள் வேகமா உருவாக வழிவகுக்குது. உடல்ல இரும்பு சத்தோட அளவு சீரா வைத்திருக்க உதவுது. இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருமுறை நீங்க ரத்த தானம் செய்யறது மூலமா அதிகபட்சமா 3 உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே மக்களே, ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம்.
1: ஆமாங்க, ரத்த தானம் அப்படின்னா என்ன, அடிப்படையான விஷயங்கள், ரத்த தானம் செய்யறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். வழங்கியவர் RJ மகேஸ்வரி அவர்கள்.

0: காதல் கோட்டை படத்திற்காக தேவாவோட இசையில வாழையோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்றவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: திருத்தங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரை வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசன் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காரு. இங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்தை வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
1: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில இருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது, அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர்
1: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2-3 தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி, ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா, துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார், சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 194 ஆட்டமிழந்தது. 195 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 3 இழப்பிற்கு 195 எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:25. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொலிவியா அப்படிங்கிற நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய உப்பு சமவெளி, அதாவது சலார் டி உயூனி அப்படின்ற ஒரு இடம், சுமார் 10,000 சதுர மீட்டர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நிலப்பரப்பு நம்ம சென்னை அப்படின்னு சொன்னிங்கன்னா சென்னையை போல 25 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் உப்பால் மட்டுமே நிறைந்த இவ்வளோ பெரிய நிலத்தை நம்மளால் கற்பனை செய்யக்கூட பார்க்க முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு சமதளமான ஒரு இடம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உப்பாலே ஆன ஒரு இடம். மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு மேல்பரப்பில் பார்த்திங்கன்னா மெல்லிய நீர் படலம் தேங்குமாம். அப்போ ஒரு மாபெரும் கண்ணாடி போல் அது காட்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம போய் அந்த இடத்துல போய் நின்னோம் அப்படின்னு சொன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய வானம் நம்மளுடைய காலுக்கேடே தெரியும். அதாவது மேலே இருக்கக்கூடிய உண்மையான வானமும் கீழே தெரியக்கூடிய அந்த வானத்துடைய பிம்பம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம நிற்கும்போது எங்கேயோ ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருமா? இங்கே பார்த்திங்கன்னா வெறும் உப்பு அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன், லேப்டாப், பேட்ரி, லேப்டாப் எல்லாம் இல்லையா, இதுக்குண்டான பேட்டரிகளுக்கு தேவையான லித்தியம் இங்கே தான் மிக அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா 70% லித்தியம் இந்த உப்பு கடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு ஒரு விசித்திரமான ஒரு ஹோட்டல் உண்டா அப்படின்னா, அந்த ஹோட்டலில் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுவர்கள், மேஜை, நாற்காலிகள், ஏன் கட்டில் கூட உப்பால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போய் இப்போ நம்ம பார்க்க முடியுமா என்னென்னு தெரில, பட் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? இந்த இடம் எவ்வளவு சமதளமானது அப்படின்னு சொன்னோம்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கை கோள்களின் உயரத்தையும் தூரத்தையும் கணக்கிட நாசா விஞ்ஞானிகள் இந்த இடத்தை தான் ஒரு அளவுகோலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி இவ்வளவு தட்டையாக இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க.

0: காமகோடி அவர்களில் இளையராஜா இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய அந்த பாடல் ராமன் அப்துல்லா படத்திற்காக ஒலித்தது.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளவு சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு உலகத்திலே வந்து மிகச்சின்ன ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா சிறியது மெலிதானது அப்படின்னு சொன்னாலும் கூட விரலால் நம்ம ஈஸி நெசுக்கி இல்லாத அந்த சின்ன உயிர் வந்து பூமியில் மனிதரை விட நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காரணம்னா மூன்று விஷயங்களை வந்து அந்த எறும்பு வந்து எப்போ வந்து கடைபிடிக்கிறது தான். திட்டமிடுவது, கடுமையாக உழைப்பது, ஒன்றாக இருப்பது. இதுதான் அதோடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வாழ்க்கைக்கு உண்டான சாராம்சம் இது தான். இதுதான் அதனுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம், பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம், ஓகே கொள்கை அப்படின்லாம். இதில் முதல் பாடம் வந்து திட்டமிடுறது அப்படின்றாங்க. அதாவது கோடை காலம் வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழைக்காலத்துக்கான உணவு வந்து சேகரிக்கிறது, குளிர் வருவதற்கு முன்பே இல்லத்தை தேர்ந்து தயார் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எறும்பு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடல் எடையை விட பல மடங்கு அதிகமான சுமையை தூக்குறது. அது எப்படி, ஒரு வழி மூடியிருந்தால் இன்னொரு வழி தேடுகிறது, அந்த வழியும் மூடியிருந்தால் மேலே ஏறுகிறது, கீழே இறங்குறது, சுற்றி வருது, நிறைய வேலைகளை செய்யுது. ஆனால் சுமையை வந்து எப்போதுமே கீழே போடுறதே கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பாடம், ஒன்றாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எறும்பு வந்து எப்போவுமே தனியாகவே இருக்கிறதில்லைன்றாங்க. ஒரு எறும்பு தூக்க முடியாத சுமையை ஆயிரம் எறும்புகள் வந்து சேர்ந்து தூக்குதாம். இதுதான் அதாவது ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த எறும்பு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஒரு எறும்பு கண்டுபிடித்த உணவை கூட்டம் முழுவதும் பகிர்ந்து கொள்கின்றன. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பகிர்ந்துண்டு வாழ்வது அப்படின்னு சொல்கிறது. ஒரு எறும்பு ஆபத்தை உணர்ந்தால் மொத்த கூட்டமும் ஒன்றாக நிற்கின்றன, ஒரே நோக்கம் கூட்டம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எறும்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நல்லது தான் இல்லையா?

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 7:46:20. வாழ்வில் வள்ளுவம் பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கயமை என்ற அதிகாரத்திலிருந்து 7வது குறள், அதாவது 1077 குறள் வரிசையின், அதாவது ஈர்கை விதிரார் கயவர் குடிருடைக்கும் கூண்கயர் அல்லாதவர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது கொஞ்சம் ஒரு கரட முரடான ஒரு குறள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அதாவது ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, பெருமையுடைமை, பொறுமையுடைமை, வெகுளாமை, இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் சொல்லிக்கக்கூடிய வள்ளுவர் வந்து கயமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கொஞ்சம் ஒரு இப்படி சொல்கிறார் பாருங்கள். அதாவது ஈர்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கயர் அல்லாதவர்க்கு, அதாவது கயவர்கள் தம்முடைய தாடையினை உடைக்கும் வலிமையுடையவர்களுக்கு அல்லாது மற்றவருக்கு உண்ட எச்சில் கையினையும் உதரமாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எச்சில் கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் இருக்கக்கூடிய அந்த பருகை கூட காக்காக்கு போயிடுமோ அப்படின்றதுனால அந்த அளவுக்கு உள்ள மனிதர்கள் வந்து தன்னுடைய குடிருடைக்கும், அதாவது தாடையை உடைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுள்ளவர்களுக்கு மட்டுமே அஞ்சி அவர்கள் வந்து ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கயவர்களை சொல்கிறாங்க, நல்லவர்களை சொல்லலை, நல்லா பார்க்கணும், கயவர்களை சொல்கிறாங்க. நம்மளுடைய அந்த ஒரு சில பேர் வந்து நம்மளை வந்து ஏமாற்றுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் ஒரு இறங்கி போகும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு வருது இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். ஈர்கை விதிரார் கயவர், ஈரக்கையை உதராத கயவர்கள் வந்து குடிருடைக்கும் கூண்கயர் அல்லாதவர்க்கு அப்படின்றார். குடிருடைக்கும், நம்மளுடைய தாடை, கொடி அப்படின்னா தாடை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளதிலே வந்து நம்ம உடம்புலேயே ரொம்ப ஒரு வலுவான ஒரு எலும்பு அப்படின்னா தாடை எலும்பு அப்படின்றாங்க. அந்த தாடையை உடைக்கக்கூடிய அளவுக்கு வலுவுள்ள ஒரு கை இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு அஞ்சு அந்த பொருளை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்டேந்து எடுத்த பொருளாக கூட அது இருக்கலாம். ஸோ கேட்டது வாழ்வில் வள்ளுவோம், கயமை என்ற அதிகாரத்திலிருந்து 7வது குறள் கேட்டோம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

0: நிலாவை விவா படத்திற்காக விஜய் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்

பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:03:30 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பம் பகுதியில். அப்பாடா, ஒரு வழியாக வாரத்தினுடைய 6 நாட்களை கடந்து இன்னைக்கு ஒரு நாள் நமக்கான நாள், நம்முடைய வேலைகளை நாம் நினைச்சபடி செய்யக்கூடிய நாள். இவ்வளவு நேரம் கட்டுப்பாடுகளோடும் காலத்தை அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடணும். இந்த சண்டே நம்ம கையில் கிடச்சிருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி இந்த நாளை ரொம்ப இனிமையாக கொண்டாடி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு ரொம்ப அழகாக செய்யுங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் அதோட ஒன்றி போயிருக்குது இல்லையா? எஸ், இந்த ஒரு மணி நேரமும் அப்படித்தான். ஏன்னா இது உங்கள் விருப்பம், உங்களுடைய விருப்பமான பாடலை உங்களுடைய பெயர்களோடு நான் இங்கே படித்து ஒளிபரப்பு செய்யும் பொழுது நான் கேட்ட பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாச்சு அப்படின்ற ஒரு கூடுதல் சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எஸ், அந்த சந்தோஷத்தோடு நாம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர்களா யாரெல்லாம் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்றத படிச்சிடலாம். ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயால், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு, பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணு பிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையாறு சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்பாள், புளியந்தோப்பு பூசம்பாள், ராய்ஸ் ரோடு கிருஷ்ணாம்பாள், ஸ்ரீபெரும்புத்தூர் ஓவியாஸ்ரீ, அச்சரப்பாக்கம் ஜமுனாஸ்ரீ, இலக்கியா.

இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் குஷி. புதுசாக வந்த குஷி படத்துலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க மதன் கார்க்கியோட வரிகளில். இதோ அந்த பாடல் இவர்களுக்காக, கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:40 ஆகுது. நேயர்கள் கடிதம் மூலமாக தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செஞ்சு அந்த பாடல் இப்பொழுது உங்களுடைய செவிகள் வழியாக உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய உள்ளங்களில் ஒழிச்சிட்டு இருக்குது. ஸோ ஒரு போஸ்ட் கார்டில் உங்களுடைய விருப்பமான பாடல், உங்கள் பேர், இது எல்லாத்தையும் எழுதி மறக்காமல் எங்களுடைய முகவரிக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்து கடிதம் மூலமா பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்கள் யார் அப்படின்ற தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. உங்கள்

பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

கடிதம் மூலமாக நேயர்கள் எழுதிய பாடலுடைய தொகுப்பிலிருந்து அடுத்து உங்கள் விருப்பம் பகுதிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யார் என்றதை பார்த்தலாம். டி நகர் மெய்யம்மை, ஸ்ரீனிவாசன் பாலாஜி, சந்தோஷ், காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, மதுரை வில்லாபுரம் ராஜேஸ்வரி, சத்யசீலன், சசிகலா, மேரி, தயா, சூர்யா, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கிஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ஜவான். அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில் இதோ இந்த பாடல் இவர்களுடைய விருப்பமான பாடலாக ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 8:16. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ், பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கம்மாயன், மண்டோதரி, பிரத்திகா ஸ்ரீ, சித்தார்த், மோதிமாய், திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை, ஸ்வரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரையம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், குரோம்பேட் என், சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ், கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண். தசரா படத்திற்காக இவர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை தெரிவித்திருக்காங்க. அவங்களுடைய விருப்பமான பாடல் இதோ.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் 8:40:40. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பம் பகுதியில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் குளப்பாக்கம் கே கஜேந்திரன் பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரேஷ், மாதவரம் சீதாபதி தெரு சேகர், விஜயகுமார், எஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுதீன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷாயித், ரிஷ்வான், ஷமியா பானு, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் ரயில். ரயில் திரைப்படத்திற்காக இவங்களுடைய பாடல் கேட்டிருக்காங்க. அந்தோனிதாசுடைய குரலில் இதோ இந்த பாடல், அவர்களுடைய பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:26. அடுத்த பாடலுக்கு விருப்பம். தீட்டாளம் மாதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த் புத்தேரி, ரவிக்குமார், நிதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, சோஃபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி, சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. பாடலுக்கு விருப்பம். விடாமுயற்சி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடல் இதோ.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 8:30 33 நொடி ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் பகுதியில் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா சூளை மனோகரன், ரீஜா விக்னேஷ், வினித் விவேக், செய்யாறு வட்டம் சிறுங்கட்டூர் எம் ராஜேந்திரன் தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீசந்தியா மணிகண்டன், மதுரவாயில் மதுரநாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், பொன்னேரி பழவேற்காடு கருணாநிதி, ராதா சக்திவேல், கங்கா பிரியா, அனுஷா தக்ஷன், பிரியதக்ஷினி, மூலக்கொத்தளம் முருகானந்தம், கௌரி மகாலட்சுமி, ஆனந்தலட்சுமி, திருமலை ஜெகன், சபரி மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு தனசேகர், முரளி கிருஷ்ணன், இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் கட்டா குஸ்தி. வெண்ணிதயாளுடைய குரலில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக கேட்கலாம், வாங்க.

நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமலைசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி, மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம் ராமஜெயம். பாடலின் படம் மாறி கேட்கலாம் வாங்க.

அம்ரின் அல்மாஸ், கொணவட்டம் அகமது பாஷா, பள்ளிகொண்டான் ஒலி அகமது, ஓடப்பட்டி செந்தில் சிட்கோ நகர் முகமது, மொய்தீன் ரஹமத் பேகம், வடபழனி செல்வம் செண்பகம், திருச்சி ஜமீல் ஹஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான் ஆசிஃப், தோஃபிக் தாரிக், மயிலை பட்டாபி, கபிலன் தெய்வா, முனுசாமி சந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனோ, சுஷ்மா. இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் தர்மதுரை. கார்த்திகுடைய குரலில் அந்த பாடல் உங்களுக்காக வர இருக்குது. வைரமுத்தோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில், இதோ அந்த பாடல் கேட்கலாம் வாங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: 8:40 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் பகுதியில் நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வேலூர் மாவட்டம் கே கே நகர் சமீபுல்லா, தில்ஷாத், முபாரக்,

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம

சாந்தோ மனுசியா லிங்கப்பெருமாள் ரித்திகா ராஜாத்தி அகில் அப்புவேல் கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிருஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி சென்னை திருவற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா சென்னை சூளமேடு பழனிவேல் தலை ஞாயிறு ராஜா முகமது அரகண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி அசினாமாப்பேட்டை கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன் கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் ஆர்கே நகர் சிங்கச்சோழன் மேட்டு சக்கரைக்குப்பம் பூமொழி கஜேந்திரன் இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் எறும்பு. அருண் பாரதியோட வரிகளில், அருண்ராஜோடைய இசையில, பிரதீப் குமாரோடைய குரலில் இதோ பாடல்.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பம்.
2: உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளசாமி செல்வி, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ, செல்லப்பா, அன்பாசிரியர் தீரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆசிகா, கனிமொழி.

மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா. கோலி சாடா 2 திரைப்படத்திற்காக பாடல், தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுடைய விருப்பமான பாடல்.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: நேரம் 8:55 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். நேர்களுடைய விருப்பமான பாடல் கடிதம் மூலமா நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புறதுலேருந்து தேர்வு செஞ்சு இவ்வளவு நேரம் பாடல்களை கேட்டுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் கடைசி பாடலாக நாம கேட்க போறது அந்தோனி தாஸ் மற்றும் கானா பாலா சேர்ந்து பாடியிருக்காங்க. ஈரோஜருடைய வரிகளில் சிதுகுமாருடைய இசையில

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது
3: உங்கள் விருப்பம்.
2: தொடர்வது தமிழில் செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வர

பிடிக்கப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேர்களே, 9:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் இந்த பக்கம் தமிழ் சினிமா தொடர்பான கேள்விகளோடு நான் இந்த பக்கம் காத்திருக்கிறேன். அந்த பக்கம் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் 2952-0853 2-8-3-8-9-8-7-1 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு அழைப்பு கிடைக்கல அப்படின்னா முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே கேட்ட கேள்விகளுக்கான பதில்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை கேட்டு வந்துடலாம். மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் 9:08 ஆகுது. கலகலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான பாடல் வரி இதுதான். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்றத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஒத்தையடி பாதையில் ஊரு சனம் கூடி நிற்க, முத்துமணி சிரிப்பழகு, முத்தாரம் திக்கி நிற்க, ஆத்தா என்ன பெத்த ஆத்தா, அடி ஏழ மனசில் ஆழமாக விதைச்சது யார், இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா என்னோட நீங்கள் அழைப்பில் இணையலாம். 2952-0853-2838-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அழைப்பில் இணைப்பு கிடைக்கல அப்படின்னா 102.3 விவத் பாரதி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கேள்வி மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஒத்தையடி பாதையில் ஊரு சனம் கூடி நிற்க, முத்துமணி சிரிப்பழகு, முத்தாரம் திக்கி நிற்க, ஆத்தா என்ன பெத்த ஆத்தா, அடி ஏழை மனசில் ஆழமாக விதைச்சது யார், இதுதான் உங்களுக்கான கேள்வி. பதில்கள் தெரியும்னா உடனே நீங்கள் அழைப்பில் வரலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் சூழலிருந்து ரீஜா மனோகரன் இணைந்திருக்காங்க, திருமணிசையிலேருந்து கஸ்தூரி அருணா ராஜசேகர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் கருப்பண்ணன் ரங்கசாமி இணைந்திருக்கிறாரு. நம்மளோட அழைப்பில் ஒரு நேரம் வந்திருக்காரு, யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வந்தவங்க உடனே அழைப்பிலிருந்து போயிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? கணபதி சார், பதில் தெரியுமா?
1: காலையில
0: சொல்லுங்க.
1: ஒரு சனம் தூங்கிருக்கி,
0: அடுத்த வரி ஊத காத்துல அடிக்குது. நான் இங்க கேட்டது ஊத காத்தே வரலையே. முத்துமணி சிரிப்பழகு, முத்தாரம் திக்கினிக்கன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப நன்றி கணபதி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாம் இன்னும் நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம். நேர்களும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை கேட்கலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 9:11. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வித்யாசாகருடைய இசையில பாவிஜியோட வரிகளை புஷ்பா ஸ்ரீராமுடைய குரல்ல இதோ கேட்கலாம் வாங்க.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திரிபுவனம் குப்புசாமி மற்றும் சுரலதாவோட குரல வைரமுத்தோட வரிகளில் எதிரும் புதிரும் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 9:22. நேர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்பு நேர்கள் வர காத்திருக்கிறாங்க, நம்ம கேட்கலாம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், சேலம் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க மேடம், அந்த பாடலோட வரிகள் என்ன பாடம்னு தெரிஞ்சுதா? முத்துமணி சிரிப்படகு முத்தாரம் திக்கி நிக்க ஆத்தா என்ன பெத்த ஆத்தா அடி ஏழை மனசுல ஆழமா விதைச்சது யாரு? இதுதான் வரிகள். இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய படம் எது அப்படின்றதுதான் கேட்டிருந்தேன். சோ பதில் தெரியலனாலும் பரவாயில்ல, தெரியுமா?
1: நினைக்கிறேன் மேம்.
0: என்ன படம்?
1: மல்லப்பூ.
0: கிடையாது, 2000 அப்புறமா வந்த புது திரைப்படத்துல இருந்தா இந்த பாடல் வரிகள். ஆனா நீங்க வந்து ஒத்தையடி பாதை, ஊருசனும், முத்துமணி, ஆத்தா இப்படி எல்லாம் வந்திருந்தாலும் ஏதோ பழைய படமா அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க, புதுசா வந்த படம் தான். வணக்கம். அழைப்பில் வந்துட்டு பேசாமல் போகிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, அவனுடைய முயற்சிகள் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரா இங்கிருந்து?
2: கோயம்பேடு பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் பார்த்திபன் சார். பதில் தெரியுமா?
2: அதாவது முதல்ல எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம், நான் சரியா கவனிக்கல.
0: ஒத்தையடி பாதையில ஊருசனம் கூடி நிக்க, முத்துமணி சிரிப்பழகு, முத்தாரம் திக்கி நிக்க, ஆத்தா என்ன பெத்த ஆத்தா அடி ஏழை மனசுல ஆழமா விதைச்சது யாரு? கஷ்டமான ஒரு இதுவான்னு கேக்குறீங்க, அடைச்ச இந்த பாட்டு தானா தெரியாம போச்சேன்னு நினைப்பீங்க. வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிக்நகர், ராஜேஷ்.
0: ராஜேஷ் சார் சொல்லுங்க, பதில் தெரியுமா?
3: நீங்க
0: சொன்ன அந்த வரியே வரலையே. நான் கேட்டது ஒத்தையடி பாதையில ஊருசனம் கூடி நிக்க, முத்துமணி சிரிப்பழகு, முத்தாரம் திக்கி நிக்கன்னு
3: கேட்டிருக்கிறேன்.
0: இந்த படமும் கிடையாது. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி ராஜேஷ் சார். வணக்கம். வாய்ப்பு கொடுக்கலான்னு கேட்கற வரைக்கும் என் குரலை எனக்கே ஒளிபரப்பு செஞ்சுட்டு நிகழ்ச்சியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: Say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
1: அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கன்.

0: கட்டணத்துல அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 9:31 ஆகுது. நிகழ்ச்சியில அழைப்புல நேயர்கள் வர காத்திருக்கிறாங்க. கலக்கலரங்கன் நிகழ்ச்சியில ஒரே ஒரு கேள்வி கூட நின்றுட்டு இருக்கிறோம், பதில் சொல்றதுக்கு யார் ரெடியா இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். பத்மாவதி அம்மா, பதில் தெரியுமா?
3: கமலஹாசன் படம் சார்.
2: கமலஹாசன் படமா? ரொம்ப நன்றி பத்மாவதி அம்மா. இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
4: பழைய
2: வனாரப்பேட்டில இருந்து
4: ஹரி.
2: ஹரி, பதில் தெரியுமா?
4: என்னங்க? கணா. கணா.
2: கணா. ஆஹா, அதுவும் சரியான பதில் இல்லை ஹரி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. ஓ, ஒத்தையடி பாதை, இது அந்த பாட்டுக்கு போயிட்டாரு போல இருக்குது. சரி, பரவாயில்ல. நேர்களுடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த பக்கம் முகநூல் பக்கத்துலேயும் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கிறாங்க. உடையார் தோட்டத்திலேருந்து ஜமுனா ஏகாந்தம், குப்படத்துலேருந்து ரங்கசாமி, மேலப்பேடு தயாளன், மயிலை பட்டாபி, பட்டாளத்திலேருந்து அப்துல் ஜலீல் பிரகாஷ், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், மதுரை சோ சண்முக சுந்தரம், ராஜம்பேட்டை காஞ்சிபுரத்திலேருந்து மணிபாபு, புரிசையிலேருந்து நா முத்துக்குமரன், அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, போரூர்லேருந்து பொன்ராஜ், ராஜேஷ் பெரியார் நகர், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், ஓம் பிரகாஷ், கமலா வரதன், என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்காலிலிருந்து, மேலப்பேடு தயாளன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், பாபு முள்ளக்காடு, அந்தோணிராஜ், வனஜா, மீரா வெங்கட்ராமன், சபரி மனோஜ், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், ஏழு கிணறு தேவா, கலில் அகமது, மந்தவெளி விநாயகம், சாந்தி ரமேஷ், இவ்வளவு பேரும் நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அழைப்போடு சேர்த்து, இவங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து நிகழ்ச்சியில் நேயர்களும் அழைப்பில் வராங்க, கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். பாலசமேலாப்போ, இது கணா படத்துல வர அந்த பாட்டா?
2: கணா படத்துல வர பாடல் இல்லைன்னு இப்பதான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ரொம்ப நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ.
6: வணக்கம். ஐயப்பன் தாங்கள், கார்த்தி.
2: ஐயப்பன் தாங்கள் இருந்து கார்த்தி சார், பதில் தரீங்களா?
6: சொல்லுங்க மேடம். என்ன அது?
2: ஒத்தையடி பாதையில ஊரு சனம் கூடி நிக்க, முத்துமணி சிரிப்பழகு, முத்தாரம் திக்கி நிக்க, ஆத்தா என்ன பெத்த ஆத்தா, அடி ஏழு மனசுல ஆழமா விதைச்சது யாரு? என்னங்க சார்? யார் பாடுறது?
6: இளையராஜா.
2: இளையராஜா பாடினாரா? எந்த படத்துக்காக?
6: ஒத்தேரி பாதையில ஆத்தா என்ன பத்தி ஆத்தா, அந்த பாட்டு ஆத்தா என்ன பத்தி ஆத்தா, அவரு தான் பாடுறேன்.
2: அவர் தான் பாடினாரா? இருந்தாலும் நான் கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்ல. ரொம்ப நன்றி நீங்க நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்காக. சோ நேர்களே, உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ மதுரை படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை விவத்பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
4: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
3: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சாரத்தை

0: இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: நேரம் 9:41, 38 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒரே ஒரு பாடலுடைய வரிகளை சொன்னேன். இந்த பாடலுடைய வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் ரொம்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் பதில்கள் தான் சரியான பதிலாக வந்து சேரலை. ஏன்னா அந்த முதல் வரிகளை கேட்க கேட்க அவங்க வந்து இந்த படமாக இருக்குமா அந்த படமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இளையராஜாவுடைய காலத்தில் வந்த பாடல் கிடையாது. நீங்கள் ரொம்ப 80s 90s அப்படிலாம் போயிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து நிகழ்ச்சியில் யாருன்னா அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இளந்தப்பழம் பாடல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவரும் அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் மனதை தொட்டுவிட்டு சென்றது. புஷ்பவனம் குப்புசாமி சாருடைய குரலுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நன்றிகளோடு சேர்ந்து நான் கேட்ட கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் நான் கூடுதல் சந்தோஷத்தோடு இருந்திருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அழைப்பில் நேர்கள் யாரும் வராத காரணத்தினால அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. எந்த படத்திலிருந்து வந்துட்டுருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பரமசிவம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. பிரியா சுப்பிரமணி அண்ட் கல்யாணி மேனன் இவங்க ரெண்டு பேருடைய குரலில் இந்த பாடல் உங்களுக்காக நாமுத்துக்குமாருடைய வரிகளில் கேட்கலாம். வாங்க.

காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கோபால் ராவ் மற்றும் அனுராதா ஸ்ரீராமோட குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல வித்யாசாகருடைய இசையில பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 9:52 ஆகுது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், இந்த ஒரு பாடலோடவே நிகழ்ச்சி முடியுதே அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன் யாருமே பதில் சொல்லுன்ற வருத்தம் இருக்குது. ஸோ அழைப்பில் நேர்களை நீதாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், வாழ்க்கை. நான் பதில் சொல்லிட்டு ஒரே பாட்டை வச்சுட்டு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் இல்லை, மூணு பேர் வரலாம் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வேற பாட்டு போட வேண்டியதாங்க.
0: வேற பாட்டுலாம் போட முடியாது சார், அந்த பாடலுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்றது தானே விஷயம். பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அடுத்த பாடலுக்கு நம்ம போயிடலாம். இன்னும் கூட நிறைய பாடல்கள் இருக்குது, நீங்க யாருமே பதில் சொல்றதுக்கு முயற்சி செய்யலையே, நான் என்ன பண்ண முடியும்? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: மேடம், சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர். மேடம்
0: சொல்லுங்க, ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து சொல்லுங்க.
2: மேடம் படம் அது வந்து ஸ்நேகிதியே.
0: ஸ்நேகிதியே
2: பாடல் வந்து ஒத்தையடி பாதையிலே அப்படின்னு ஒரு அந்த பாடல் அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறதுக்காக. அது இல்ல. வணக்கம். அழைப்புல நேயர்கள் வந்தாலும் பேசல, ஒரே பாடலோட முடிக்கிறேன் அப்படின்ற வருத்தம் எனக்கும் தான் இருக்குது. ஆனால் என்ன பண்றது, ரொம்ப ஈஸியான படம், ஈஸியான பாடல். ஸோ நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இங்க மெசேஜ் அனுப்பியிருக்காரு, பரமசிவம் படத்திலிருந்து பாடல் ரெண்டு நாடுகளுக்கு பிறகு கேட்டது மிகவும் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டிலேருந்து சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சியில் கேட்ட பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்நேகிதியே பாடல் ஒத்தையடி பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பதிவு செஞ்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய பதில்கள் வந்து சரியானது இல்லை அப்படின்றத மட்டும் நான் தெரிவு செஞ்சுட்டு, உங்களுக்காக இது என்ன படத்துலேருந்து பாடல் வந்தது அப்படின்றத கேளுங்க. கேட்கும்போது அடைச்ச இவ்வளோ ஃபேவரேட்டடான சாங்கை நாம் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் தோணும். எஸ், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதில் சொன்ன முயற்சி செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்த நன்றிகள் சொல்லி விடைபெறுவது. நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல், நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்த பாடலும் இதுதான். தனுஷ் மற்றும் அறிவு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடிய பாடல். தனுஷோட வரிகளை ஜிவி பிரகாஷுடைய இசையில இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இட்லி கடை. ஸோ இந்த பாடலை இப்போ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவில் இருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால்

கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:03. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: ஆம் நேரிலே சின்ன சின்ன சிட்டுகள், குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த தானம். இன்றைக்கி வந்து உலக ரத்த தானம் தினம். ஸோ அதை முன்னிட்டு ரத்த தானம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்மளோட குழந்தைங்க பேசி டெலிகிராம் ஐடியில் அனுப்பும்போது அதை நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம ஒளிபரப்பவும், அதன் வாயிலாக இந்த உலகமே நம்ம குழந்தைங்களுடைய இந்த குரலை கேட்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. சரி, யார் யார் என்னென்ன எந்தெந்த குழந்தைங்க எப்படி ரத்த தானம் பற்றி என்னென்னலாம் பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இணைஞ்சிருங்க. அது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முதல்ல ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் யார் என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம்.

0: சரி, இப்போ நிகழ்ச்சியில் வந்திருக்கு முதல் குழந்தை யார், என்ன சொல்லி பேசி அனுப்பிச்சிருக்காங்க, ரத்த தானம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள். திருமைசை தோகிதர்சன். இன்றைய தலைப்பு இரத்த தானம். இரத்த தானம் என்பது நம்மால் மற்றவர்களுக்கு தரும் மிகப்பெரிய நற்பணி என்று சொல்கிறோம். தானே இயங்கி இரத்த தானம் செய்து நம் ஒருவர் மற்றவர்களுக்கு ஆதரவு காட்டியே அவர்களுக்கு உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் ஒரு சிறிய செயல்மதிதான் இருக்கும், ஆனால் அதன் விளைவுகள் மிக பெரியவை. வாய்ப்பளித்த விபத் பாரதிக்கு நன்றி. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: தோஹித் அரசன் ரொம்ப அழகாக வந்து ரத்த தானம் பற்றி ரொம்ப ஸ்பீடாக கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்ததாக யார் பேச வந்திருக்காங்கன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: நேரம் 10:15:30. பாரதி படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் பாடிய பாடலை கேட்டோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளுக்கு இசை இளையராஜா. இப்போ சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த குழந்தை வந்து பேச வந்திருக்காங்க கேட்கலாமா?
1: ஆலை வணக்கம், என் பேர் ஜிதந்தியன், நான் யூகேஜி பி செஷன் படிக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சூப்பலிக்விட் பற்றி பேச போகிறோம். அது என்ன? நம்ம எல்லாருக்குடியும் ஒரு ரத்தம். அதையே சூப்பலிக்விட் சொல்லிட்டோம். நம்ம சாப்பாடு இருக்கிற சத்துக்களை எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ரத்தம் தான். அப்போ நான் நிஜமான சூப்பலிக்விட் தானே? சின்ன நேரத்தில் என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கும் எப்போ

0: பத்தாம போனா லத்தம் பத்தாம போனா நம்ம லத்தம் கொடுக்கலாம். அதுதான் லத்த தானம். லத்த தானம் பண்றதுனால இங்க உங்க சூப்பர் பவர் அவங்களோட ஷேர் பண்ணிப்பீங்க. இதனால அவங்க உடம்பு சரியிடும். ரத்தம் தான் நம்ம வீக்கமும் இல்லவே இல்லை. ரத்தம் கொத்தாலும் திரும்ப நம்ம உடம்புல ரத்தம் சுதந்திரம். அம்மா சொல்லியிருக்காங்க, ரத்தம் கொடுங்கப்போ ஸ்மைலி பல அமைச்சு அமைச்சு பண்ணுமா. இது மாதிரி என்ன குடிப்பாங்க தெரியுமா, புது கொடுப்பாங்க. அதனால நமக்கு டயராது. நான் இப்போ சின்ன பையன், என்னால் ரத்தம் கொடுக்க முடியாது. அப்போ நான் யாருக்குமே வேணுமா ரத்தம் கொடுப்பேன். துளி ரத்தம் ஒரு உயிருக்கு சமம். ரத்தம் தானம் செய்வோம், மனிதநேயம் காப்போம். அன்னதானத்தை போல் கண்தானத்தை போல் இரத்த தானம் மிக உறைந்தது. பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஜிதேந்திரன் வந்து வழக்கம் போல் அவரோட ஸ்டைலில் ரொம்ப அழகாக ரத்த தானம் பற்றி சொல்லிட்டாங்க. ரத்த தானத்தோட சிறப்பு என்ன, ரத்த தானம் நம்ம கொடுத்தா நல்லதா நம்ம வீக்காகிடுவோமா, அதுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டு அழகாக பதிலுன்னு சொல்லியிருந்தாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், கிருஷ்ணராஜ், தீபிகா குழுவினர் பாடி அந்த பாடல் வைரமுத்து வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலித்தது. இனிய வழியே படத்திற்காக சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு ரத்த தானம். ரத்த தானம் பற்றி ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்ப அழகாக பேசிட்டு வராங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து யார் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்விதா, நான்காம் வகுப்பு படிக்கிறேன். உடையர் கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு ரத்த தானம். 18 வயதிலிருந்து 65 வயது வரை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் சேர்ந்து இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்பவர்கள் ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய காய்கறிகள், முருங்கைக்கீரைகள், ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, மாதுளை, மீன்கள் உணவாக எடுத்துக்கலாம். நம் உடலில் புதிய இரத்தம் உருவாகிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்துகிறது. வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ்.
0: அஸ்விதா ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு போயிட்டாங்க, பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரத்த தானம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன, அதனால் என்னென்ன பயன் பலன் அப்படின்றத ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நேரம் 10:24 ஆயாச்சு. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.
2: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: அஜய் சக்கரவர்த்தி பாடிய அந்த பாடல் இளையராஜாவோட வரிகளில் இசையில் வந்தது ஹேராம் படத்திற்காக. அடுத்ததாக சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் வந்து ரத்த தானம் பற்றி யார் பேசி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
1: வணக்கம் நண்பர்களே, என் பேர் பேஜன்ஷா. நான் நான்காம் வகுப்பு வேளாண்மை மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் இரத்த தானம் என்ற தலைப்பில் பேசப்போகிறேன். இரத்த தானம் என்பது உயிரை காப்பாற்றும் உயர்ந்த மனிதனைய செயலாகும். விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், பிரசவ கால அவசர நிலைகள் மற்றும்

0: வைக்கலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ரத்தம் மிகவும் அவசியமாகிறது. ஒருவர் தானமாக வழங்கும் ரத்தம் பலரின் உயிரை காப்பாற்ற உதவும். இரத்த தானம் செய்வதால் தானம் அளிப்பவர்களின் உடல் நலத்திற்கும் எந்த பாதிப்பு ஏற்படாது. உடல் மீண்டும் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்து கொள்ளும். இரத்த தானம் செய்வோம் உயிர்களை காப்போம் என்ற எண்ணத்துடன் அனைவரும் தகுதியுள்ள வயதில் இரத்த தானம் செய்து முன் வர வேண்டும். இந்த வாய்ப்பு அளித்த வகுப்பாரதிக்கு மிக்க நன்றி.
1: உண்மையிலே இந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப மனப்பூர்வமாக பாராட்டணும். என்ன காரணம்னா, ரொம்ப கிறிஸ்பாக ரத்தன சுருக்கமாக எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப அழகாக ரத்த தானம் பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மூலமாகவும், இந்த மாதிரியான விஷயங்களை தலைப்புகளை எடுத்து பேசுகிறது மூலமாகவும் அதோடைய முக்கியத்துவம் தெரிவதற்கு இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயத்தை வந்து நம்ம சொல்லி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு இந்த ரத்த தானம் பற்றி, அப்புறம் சூழல் விழிப்புணர்வு பற்றி, சுற்றுப்புற சூழல் பற்றி இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். அந்த படத்திலாம் பேசும்போது நம்மளும் உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு தோணும் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா விஷயமும் தெரியுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னும் ரெண்டு மூணு குழந்தைங்க வந்து பேசி அமைச்சிருக்காங்க. யார் யார் என்னெல்லாம் பேசி அமைச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காதல் ரோஜாவிய படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி அந்த பாடலுக்கு வரிகள் வாலி இசை இளையராஜா.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम एवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

தேனாலி படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் கமல்ஹாசன், சுஜாதா, ஸ்ரீனிவாஸ், பேபி சிலோனி, ராத். கலைக்குமாருடைய வரிகளுக்கு இசையை ரஹ்மான்.

0: இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன சட்டுக்கள் தலைப்பில் வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த தானம். ரத்த தானம் பற்றி ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் இரத்த தானம் பற்றி கூறப்போகிறேன். இரத்த தானம் என்பது தேவைப்படும் நோயாளிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வத்துடன் தங்கள் இரத்தத்தை வழங்குவதாகும். 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள 45 கிலோவிற்கும் அதிகமான எடை கொண்ட அனைவரும் இரத்த தானம் செய்யலாம். ஒரு நபரிடம் இருந்து ஒரு முறைக்கு சுமார் 350 மில்லி ரத்தம் மட்டுமே எடுக்கப்படுகிறது. ஒரு துளி ரத்தம் பல உயிர்களை காப்பாற்றக்கூடியது. நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: அவ்வளோதாங்க. நவ்யா அப்படின்னாலே ரத்தன சுரக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே அந்த மாதிரி தான் பேசுறேன்.

பாருங்க. பட் எப்போவுமே நவ்யா வந்து ரொம்ப கிறிஸ்பாக, ரத்ன சுருக்கமாக நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிடுவாங்க. இன்றைக்கி அதுமாதிரி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்ததாக வரப்போகிற பாட்டு என்ன பாட்டு கேட்கலாமா?

0: வானவில் படத்திற்காக வைரமுத்து வரிகளில் தேவாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 10:51 ஆயாச்சு. சரி, அடுத்த ரெண்டு பேர் வந்து தொடர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க, அதில் ஒவ்வொருத்தவங்களாம் நம்ம கேட்போம். இப்போ நம்ம கேட்க போகிறது யாரோடது கேட்கலாமா?
1: வணக்கம், நான் ஓட்டப்பிடாரம் அச்சா பேசுகிறேன். இன்று உலக இரத்த தான தினம். அன்று கர்ணன் தன் கவச குண்டலத்தை தானமாக கொடுத்தான். ஆனால் இன்று ஒரு சராசரி மனிதன் நினைத்தால் கூட கர்ணனை விட பெரிய வள்ளலாக முடியும். அதுதான் இரத்த தானம். அறிவியல் இவ்வளவு வளர்ந்தும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு அதிநவீன ஆய்வகத்திலும் இன்னும் ஒரு சொட்டு இரத்தத்தை கூட செயற்கையாக தயாரிக்க முடியவில்லை. மனித உடலால் மட்டும்தான் இரத்தத்தை உருவாக்க முடியும். அதனால் ஒரு மனிதனுக்கு இரத்தம் தேவைப்பட்டால் இன்னொரு மனிதன்தான் உதவ முடியும். இரத்தம் கொடுப்பதற்கு முத நாள் மற்றும் அன்று காலையில் நல்லா தண்ணி குடிக்கணும். இளநீர், பழச்சாறு அல்லது மோர் குடிக்கணும். அது உடம்பு

0: இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவும். இரத்த தானம் செய்வதால் நம் உடலின் எந்த பலவீனமும் ஏற்படாது. நம் கொடுக்கும் இரத்தம் அடுத்த சில வாரங்களிலே நம் உடம்பின் மீண்டும் சுரந்துவிடும். நம்மால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகில் என்ன இருக்க முடியும்? உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம், இரத்த தானம் செய்வோம், ஆனால் சாலைகளில் வேணாம். நீங்கள் கொடுக்கும் இரத்த நீர்த்துளி பெறுவதற்கு உயிர் துளி. நன்றி.
1: ஒட்டப்பிடாரம் அட்சயா ரொம்ப அழகாக நிறுத்தி பொறுமையாக நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்க சொல்லுவோம். அடுத்ததாக ஒருத்தவங்க பேசி அமைச்சிருக்காங்க, அதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டலாமே.

0: நிகழ்ச்சி நிறைவா யார் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம், நான் ஓட்டப்பின் அறம் அரிசியா பேசுகிறேன். இன்னைக்கு நான் ரத்த தானத்தை பத்தி பேச போறேன். ரத்த தானம் என்பது தன்னலமற்ற ஓர் உன்னதமான செயல், மனித குலத்தின் மாபெரும் சேவை. செயற்கையாக உருவாக்க முடியாத இரத்தத்தை தேவைப்படும் நோயாளர்களுக்கு தந்து அவர்களின் உயிரை காப்பாற்றுவதே இரத்த தானத்தின் முக்கிய நோக்கம். இது ஒரு மனிதர் சக மனிதருக்கு செய்யும் மிக சிறந்த உதவி. பொதுவாக எல்லா நோயாளர்களுக்கும் இரத்தம் தேவைப்படுவதில்லை. அந்த வகையில் தேவைப்படுவோரை வரையறுக்கலாம். கடுமையான இரத்த சோகை ஹீமோக்ளோபின் அளவு 7க்கு குறைவாக இருக்கும் போது

0: ஏற்படலாம். பலத்த காயங்கள் அறுவை சிகிச்சையில் அதிகப்படியான இரத்த இழப்பு ஏற்படும் போது, புற்றுநோய் சிகிச்சையின் போது மரபணு கோளாறு, தலசீமியா அல்லது ஹீமோபிலியா போன்ற பரம்பரை இரத்த கோளாறு உள்ளவர்கள், பிரசவத்தின் போது அதிக இரத்தப்போக்கு ஏற்படும் போது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு அறுவை சிகிச்சையின் போது தேவைப்படும். எல்லாரும் இரத்த தானம் செய்துவிட முடியாது. இரத்த தானம் செய்ய தகுதியானவர்கள் என்றால் 18 முதல் 60 வயது வரை உள்ளவர்கள், உடல் எடை குறைந்தது 45 கிலோ இருக்க வேண்டும். இரத்த தானம் செய்பவருக்கு தொற்று நோய் எதுவும் இருக்கக்கூடாது. இரத்த அழுத்தம் இயல்பான அளவு இருக்க வேண்டும். ஆண்கள் 3 மாதங்களுக்கு 1 முறையும் பெண்கள் 4 மாதங்களுக்கு 1 முறையும் இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானத்தின் முக்கிய நோக்கம். ஒவ்வொரு இரத்த கொடையும் ஒற்றுமை கூட்டு பொறுப்பின் ஆழமான வெளிப்பாடு என்பதை எடுத்துரைக்கிறது. அனைவருக்கும் பாதுகாப்பான இரத்தம் உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்தல், எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றும் ஊதியம் பெறாத தன்னார்வலர்களை இரத்த கொடையாளர்களாக அங்கீகரிக்கிறது. இரத்த தானம் உயிர்கொடை என்கிற உயரிய சிந்தனையுடன் தகுதி உள்ள போது அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும். நாம் செய்யும் இந்த உதவி பல குடும்பங்களில் ஒளியேற்றும். நன்றி.
1: ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒட்டப்பிரடாரம் அதிசயா. ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேஷ் சரவணன். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிஷாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைட்டி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:03. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: ஆம் நேர்களே, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன கேட்கலாமா?

1964 வெளிவந்த படம் இந்த என் கடமை அப்படிங்கிற படம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து காவல்துறை அதிகாரியாக வந்து பணியாற்றிருப்பாங்க. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்ச படம். கண்ணதாசனோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து விழுந்த பாடம் தான். இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடல், கேட்கலாமா?

0: இதுவும் 1964 வெளிவந்த ஒரு படம். வாலியோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்தார்கள் இந்த பாடலை, படகோட்டி அப்படிங்கிற படத்துக்காக. படகோட்டி படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் அந்த படம். அந்த கதைக்களம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, தொடர்ந்து இது மாதிரியான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்போ நீங்களும் கொஞ்சம் காத்திருக்கணும் இல்லையா?
1: கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
2: வணக்கம், நான் டிஎல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடலை கேட்டும் பாலியின்வர்களுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். சர்வர் சுந்தரம் படத்துலேருந்து வந்த அந்த பாடல் தான் அது. 1964 வெளிவந்த படம் தான் இது கூட. வாலியோட வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடிய பாடல். ஓகேவா? சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன கேட்கலாம். அதற்கு முன்னாடி
1: செவியோரம் சுகராகம், இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 1964 வருடம் வெளிவந்த படம். டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் கேட்டுச்சோம் அந்த பாடலை.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

பணக்கார குடும்பம் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோருடைய இசையில் கண்ணதாசன் அவர்களில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருந்த பாடல் அது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் அது. கை கொடுத்த தெய்வம் படத்திற்காக.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

வணக்கம் நேர்களே, 12:13 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் பகுதியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் 1980-90களில் வெளியான இனிமையான பாடல்களை கேட்கக்கூடிய இந்த தருணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆனந்த் படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இந்த பாடலை நமக்காக பாடியிருக்கிறாரு SBB. கங்கை அமரனுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் இதோ பாடல் கேட்கலாம்.

0: பூவு பூவாரி மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னான நெஞ்சம் இன்று.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:07 ஆகுது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வாலியோட வரிகளில் VS நரசிம்மன் இவருடைய இசையில் SVV மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. எந்த படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமணி குயிலே திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் வாங்க.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 12:13. விவித் பாரதி தமிழ் பண்பலையில ரெட்ரோ நேரம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மலேசிய வாசுதேவனுடைய குரல்ல ராஜேஷுடைய இசையில வர காத்திருக்கிறது. காளி கோயில் கபாலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில், எஸ் ஏ ராஜ்குமாரோடைய வரிகளில், ஜெயசந்திரனுடைய குரலில், சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும் பொழுது நேரம் சரியாக 12:21 ஆகுது. ரெட்ரோ நேரம் பகுதியில் இணைந்திருக்கிறீங்க. 1980-90களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து தான் கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெனரல் சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாணி ஜெயராம் குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகள், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்மளோட முகநூல் பக்கத்தின் வழியாக நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. இன்று உலக இரத்த தான தினம். இறைவனுடைய அருளால் 117வது முறையாக இரத்த தானம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு சுரேஷ் பாபு நிகழ்ச்சியில் தன்னுடைய தகவலை சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சுரேஷ் பாபு. இன்னும் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பனைபூர்லேருந்து ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூழலிருந்து ரிஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் துருகனஅள்ளி கோவில் கொட்டாயிலிருந்து சி கனகராஜ் ஜெயக்கோடி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரத்தினுடைய முதல் பாடல் சூப்பர்னு சொல்லிட்டு புஷ்பா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்தும், ராஜம்பேட்டை காஞ்சிபுரத்துலேருந்து மாதியா இவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வித்தியாசமான பாடல்களை வழங்குவதில் விவேத் பாரதிக்கு நிகர், விவேத் பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டு

நிலா வெள்ளித்தட்டு இதுவரை கேட்காத பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து சுவையான நேரம் ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், இனிய பிற்பகல் வணக்கம்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. உங்களுடைய கருத்துக்களோடு நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜென்ரல் சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: ரெட்ரோ நேரம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள்

0: நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM.
3: நேரம் 12:28 40 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ரெட்ரோ நேரம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடி வராங்க. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இனிய உறவு பூத்தது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

0: எஸ்பிபி மற்றும் சுசிலா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில சிட்டுக்குருவி படத்துல இருந்து பாடல் ஒளிபரப்பு கேட்கலாம்.
1: நான் சொன்ன ஜோக்கு கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ.

0: நேரம் 12:39. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஈ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள்

0: மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிசாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்ஹத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி

0: தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெட்டோ நேரம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இளையராஜாவோட இசையில கங்கை அமரனுடைய வரிகளில் சித்ராவோட குரல்ல கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது கேட்கலாம்.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 12:55, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டுக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகியோட குரலில், வாலியோட வரிகளில், சங்கர் கணேஷோடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 1:11 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில, இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எங்களோடு நீங்கள் அழைப்பில் வந்து கேட்டு மகிழலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வழிமுறை மட்டும்தான். 2952-0853, 2838-9871 வெளியூர் நேரில் இருந்தால் சென்னையினுடைய 0444 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி பேசுங்க. இந்த கடந்த ஒரு 3 நாட்களாக வந்த நேயர்கள் மறுபடியும் அழைப்பில் வராமல் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எல்லாருடைய விருப்பமான பாடலும் இடம்பெறணும். நாம் மட்டுமே கேட்கணும், நமக்கு மட்டுமே அப்படின்றது இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற ஒரு பரந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக எந்த படத்திலேருந்து வந்துட்டுருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வானத்தை போல திரைப்படத்திலேருந்து ஸ்விகீந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரலில், பா விஜயோட வரிகளை, எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் பாடல் வந்துட்டுருக்குது. இந்த பாடலை கேட்டு வாங்க. நேர்களுடைய விருப்பமான பாடல் என்ன அப்படின்றது தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேரம் 1:23 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேச போற முதல் நேயர் யாரு அப்படின்றத கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: முத்தமிழ் நகர், முகமது யூசப்.
0: முகமது யூசப் முத்தமிழ் நகர்ல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு அகல் விளக்குல இருந்து
0: உங்களுடைய விருப்பமான பாடல் இப்ப வருது, கேட்கலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட பேசலாம். நீங்க பங்கு பெற்று பேச வேண்டிய எண்கள் இதுதான், 2952-5853-2838-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. முகமது யூசுப் சார் விரும்பி கேட்ட மாதிரி அகல் விளக்கு படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:11 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்ன்றத பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வேலு பேசுறேன்.
0: கந்தஞ்சாவடியில இருந்து வேலு. வேலு சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்? விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். வேலு சார் கேட்ட மாதிரி இதயக்கனி திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. TMS மற்றும் சுசிலாவோட குரல்ல இதுவும் அந்த பாடல்.

0: நேரம் 1:16. 17 நிமிடமே ஆயிடுச்சுங்க. இந்த நேரம் நம்மளோட அடைப்புல இணைய போற நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கறத கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்க இருந்து?
1: சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்? விருப்பமான பாடலை கேட்டலாம். அழைப்பிலேனதுக்கு ரொம்ப நன்றி சார். ராஜேஷுடைய விருப்பமான பாடலான கண்கள் ஒன்றாக கலந்ததா, மனோ சித்ரா குழுவினரோடு இணைந்து பாடிய அந்த பாடலை இப்ப நாம கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: இருக்கிற ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா?
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 minutes இருக்கேன்.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நேரம் 1:24 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்து பேச போற அடுத்த நேயர் யாருன்றதை கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: காஞ்சிபுரம் செல்வம்.
2: காஞ்சிபுரத்துல இருந்து செல்வம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
3: எனக்கு வந்து நினைத்ததை முடிப்போன் படம், அதுல வந்து பூமழை தூவி வசந்தங்கள் வாழ் அந்த பாட்டு.
2: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டலாம். இணைப்புல இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க.
2: காஞ்சிபுரத்துல இருந்து செல்வம் சாருடைய விருப்பமான பாடலா நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்துல இருந்து பாடல் வர காத்திருக்கிறது. டிஎம்எஸ் குரல்ல கேட்கலாம், வாங்க.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேரம் 1:32 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்து அடுத்ததா பேச போற நேயர் யார்ன்றத கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: கோயம்பேடு சுப்பிரமணி பேசுறேன் மேடம்.
3: கோயம்பேடுல இருந்து சுப்பிரமணி சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
4: எனக்கு துளசி மாடம் படத்தின் டிஎம் சந்திர பாடுது, ஆடு மயிலே ஆட்டம் இங்கே.
3: ஓகே சார், ஓகே சார், நீங்க விரும்பி கேட்ட மாதிரி அந்த படத்துல இருந்து பாடலை கேட்டுடலாம். இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி
3: நன்றி சார், நன்றி சார். கோயம்பேடுல இருந்து சுப்பிரமணி சார் விரும்பி கேட்ட மாதிரி டிஎம்எஸ் குரல்ல துளசி மாடம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:35 நம்மளோட நிகழ்ச்சியில இணைந்து பேச போற அடுத்த நேரம் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரும் இங்க இருந்து சார்?
1: நரசிங்கபுரத்துல இருந்து பொன் கதிர்வேல்.
0: பொன் கதிர்வேல் நரசிங்கபுரத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க சார்.
1: மதுரை மீட்ட சுந்தர பாண்டி படம் பேரு அமுதே தமிழில் எழுதுன்ற பாட்டு.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள். நன்றி சார், நன்றி சார். பொன் கதிர்வேல் சாருடைய விருப்பமான பாடலான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் வாணிஜெயராமுடைய குரலில் இதோ அந்த பாடல் அவருக்காக கேட்கலாம் வாங்க.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹர் ஹர் சூரியகர். They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
3: நேரம் 1:41 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேர் யாருன்றதை கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
4: அரக்கோணம் பக்கத்துல மேல்பாக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறமா.
3: மேல்பாக்கம் பாண்டரங்கன்.
4: ஆமாமா, புதுமை பித்தன் படம் அது.
3: சரிங்க சார்.
4: உள்ளம் 2-1, நம் உருவம் தானே 2, தஞ்சை என் ராமேதாஸ் எழுதுமா, ஜி ராமநாதன் இஸ்வயல்.
3: ஓகே சார், ஓகே சார், நீங்க கேட்ட மாதிரியே புதுமை பித்தன் படத்துல இருந்து பாடலை கேட்டுடலாம். ரொம்ப நன்றி பாண்டரங்கன் சார் நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. மேல்பாக்கத்துல இருந்து பாண்டரங்கன் சாருடைய விருப்பமான பாடல் இப்ப வர காத்திருக்கிறது. புதுமை பித்தன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 1:44:43 விவித் பாரதி தமிழ் பண்பலையில பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைய போற அடுத்த நேர் யாருன்றதை கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்.
0: முருகேசன், எம்கேபி நகர். சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து சார் பாடல் வேணும்?
1: ரிக்ஷாகாரன் படத்துல இருந்து மும்பை உடுக்கை கட்டி பரிவட்ட மேடம் கட்டி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைப்பு இணைந்ததுக்கு நன்றி. முருகேசன் சார் விரும்பி கேட்ட மாதிரி ரிக்ஷாகாரன் திரைப்படத்திலிருந்து பம்பை உடுக்கை கட்டி பாடல் வர காத்திருக்கிறது. TMS மற்றும் சுசிலாவோட குரலில் இதுவும் அந்த பாடல்.

0: நேரம் 1:50 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நம்மளோட இணைப்பொரு நேயர் யார்ன்றதை கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் கல்லுப்பட்டி, விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன், எம் கல்லுப்பட்டியா?
1: ஆமா.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: புதிய தோரணங்கள்.
0: புதிய தோரணங்கள் சொல்லுங்க சார்.
1: ஆமா, பாட்டு வந்து தீர்த்தக்கரே மாறிய வந்த பாட்டு.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: விவிஎஸ் கண்ணன் கல்லுப்பட்டியிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார். அவருடைய விருப்பமான பாடல் புதிய தருணங்கள் திரைப்படத்திலிருந்து வேணும் சொல்லி கேட்டிருந்தார். டிஎம்எஸ் வாணிஜெயராம் மற்றும் குழுவினருடைய இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:55 37 நொடியாகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரம் யார் நம்மளோட பேச போறாங்கறத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: நான் வீரதுரை அரியலூர் இருந்து பேசுறேன்
0: மேடம். வீரதுரை சார் அரியலூர் இருந்து பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க
0: மேடம்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து சார் பாடல் வேணும்?
1: படம் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ஸ்பெஷல் தான்.
0: வெயில் வெளியே நிறைய காயுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஐஸ் வைக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: பாடல் சிம்லா ஸ்பெஷல் மேடம்.
0: ஓ, அதுக்காக இந்த இதுவா? ஓகே ஓகே. ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
1: பாடல் வந்து தஞ்சாவூர் மேளம் என்ற பாடல் மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வீரதுரை சார் நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வீரதுரை சார் விரும்பி கேட்ட மாதிரி சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து பாடல் நாம கேட்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய இணைப்பில் இருந்த முத்தமிழ்நகர் முகமது யூசுப், கந்தன் சாவடி வேறு, பெரியார் நகர் ராஜேஷ், காஞ்சிபுரம் செல்வம், கோயம்பேடு சுப்பிரமணி, நரசிங்கபுரம் பொன் கதிர்வேல், மேல்பாக்கம் பாண்டரங்கன், எம்கேபி நகர் முருகேசன், கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன், அரியலூர் வீரதுரை, இத்தனை நேயர்கள் பங்கு பெற்று நிகழ்ச்சியில் பேசினாங்க. இவங்க பேசுறதுக்கு மற்ற நேயர்கள் வழிவிட்டிருக்கீங்க, அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த 10 நேயர்களும் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதையும் என்னுடைய வேண்டுகோளை வச்சுட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, அதாவது விவித் பாரதி தமிழ் ஸ்டைலில் நாம் கேட்க போகிற பாடல்கள் எல்லாமே ரேப் ஹிப்ஹாப் இசை கலந்த பாடல்களாக இருக்க போகுது. அதை பற்றி மேலும் பேசலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.
3: Are you all ready for the countdown?
4: Ladies and gentlemen,
5: players and hustlers,
3: 5, 4, 3, 2, 1, Happy New Year!

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: குருவி திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் சுனிதி சௌஹான், யோகி பி மற்றும் எம்சி ஜாஸ் இணைந்து பாடிய பாடல் அது நாமுத்துக்குமார் வரிகளில். இந்த ராப் இசை என்பது தமிழில் பார்த்தீங்கன்னா சொல் இசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாடல் தான் அடுத்த பாடல். பொல்லாதவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் யோகி பி மற்றும் சுனிதா சாரதி இணைந்து பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கத்தி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் ஹிப்ஹாப் தமிழா பாடிய பாடல் இது.
1: You know what? Guess who's back? We back.

0: I'm out of here.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் 2:30. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி, அதாவது விவித் பாரதி தமிழ் ஸ்டைலில் இன்னைக்கு நாம ராப் இசை கலந்த ஹிப்ஹாப் பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா, விவேகம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்து பாடிய பாடல் இது. யோகி பி மற்றும் மல்லி மனோஜோடு இணைந்து இந்த பாடலுக்கு வரிகள் யோகி பி மற்றும் சிவா.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக ஆதித்ய ராவ், ஆரியன், தினேஷ், கனகரத்னம் மற்றும் ஸ்ரீ ராக்ஸ்கோல் இணைந்து பாடிய பாடல் இது. விக்னேஷ் சிவன், ஏடிகே மற்றும் ஸ்ரீ ராக்ஸ்கோல் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 2:40. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில அடுத்த வர பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், ஹார்ட் கோர் மற்றும் ஆதி இணைந்து பாடிய பாடல் இது. ஹார்ட் கோர் மற்றும் ஆதி வரிகளில்

எங்கள் சைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராப் இசை கலந்த பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அப்பாச்சி இந்தியன் இணைந்து பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் இறுதி பாடல் தக் லைஃப் திரைப்படத்திற்காக பால் டப்பா பாடிய பாடல் இது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இறுதிநிலை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2.2 லட்சம் புதிய நோயாளிகள் சேர்கின்றனர். இதன் விளைவாக ஆண்டுதோறும் 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கூடுதல் தேவை ஏற்படுகிறது. டயாலிசிஸ் சிகிச்சையின் அதிக செலவானது அத்தகைய நோயாளிகளை கொண்ட ஏறக்குறைய அனைத்து குடும்பங்களுக்கும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நோயாளிகளுக்கு சிறுநீரக பராமரிப்பு சேவைகளை எளிதில் அணுகக்கூடியதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் 2016-17 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஏழை மக்களுக்காக இலவச டயாலிசிஸ் சேவைகளை வழங்குவதற்காக தேசிய சுகாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் 2016 ஆண்டு ஏப்ரல் 7 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஹீமோ டயாலிசிஸ் சேவைகள் மற்றும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சேவைகள் என 2 கூறுகள் உள்ளன. தேசிய சுகாதார இயக்கம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச தேவைக்கேற்ப ஹீமோ டயாலிசிஸ் சேவை வழங்குவதற்காக டயாலிசிஸ் மையங்களை நிறுவுவதை ஆதரிக்கிறது. பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் PMNDP இணையதளம் NHM திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து டயாலிசிஸ் மையங்களையும் ஒருங்கிணைத்து சிறுநீரக பதிவேட்டை உருவாக்க வழிவகுக்கும். மேலும் இது மாநிலத்திற்குள் மற்றும் நாடு முழுவதும் தரவு பரிமாற்றத்தை உறுதி செய்யும். ABHAN என்பது இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலில் ஒருவர் பங்கேற்பவர் என்பதை தனித்துவமாக அடையாளம் காட்டும் 14 இலக்க எண் ஆகும். ABHA ஆபா எண் ஆனது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நாடு முழுவதும் உள்ள சுகாதார வழங்குநர்கள் மற்றும் பணம் செலுத்துவோரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வலுவான மற்றும் நம்பகமான அடையாளத்தை உருவாக்கும். ABHA ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு முகவரி என்பது உங்கள் சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பகிரவும் அணுகவும் உதவும் ஒரு தனித்துவமான அடையாளங்காட்டி ஆகும். ABHA எனப்படும் ஆபா சுகாதார அடையாள அட்டையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சுகாதார சூழல் அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு சுகாதார வழங்குநர்களிடையே ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த நன்மைகளை வழங்குகிறது. பொது சுகாதார திட்டங்கள் முதல் காப்பீடு திட்டங்கள் வரையிலான அனைத்து சுகாதார பலன்களையும் தனித்துவமான ஆபா எண்ணுடன் இணைக்கலாம். மேலும் இதன் மூலம் சிரமமில்லாத அணுகல், எளிதான PHR பதிவு மற்றும் நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருத்தலை தவிர்த்தல் ஆகியவை இதில் அடங்கும். அது மட்டுமின்றி நபர்களை தனித்துவமாக அடையாளம் காணவும் அவர்களை அங்கீகரிக்கவும் மேலும் அவர்களின் சுகாதார பதிவுகளை பல அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைக்கவும் ஆபா எண் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சேவை என்ற கருத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் ஒரே நாடு ஒரே டயாலிசிஸ் திட்டம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. காலி இடங்கள் இருக்கும் பட்சத்தில் டயாலிசிஸ் நோயாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு டயாலிசிஸ் மையத்திலும் டயாலிசிஸ் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். PMNDP அதாவது பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் போர்ட்டலின் சுகாதார வசதி பதிவகம் என்பது நாட்டில் உள்ள நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை சார்ந்த சுகாதார வசதிகளின் ஒரு விரிவான தரவு தொகுப்பாகும். இதில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், நோயறிதல் ஆய்வகங்கள் மற்றும் படமெடுப்பு மையங்கள், மருந்தகங்கள் போன்ற பொது மற்றும் தனியார் சுகாதார வசதிகளும் அடங்கும். பதிவு செய்வதன் மூலம் சுகாதார மையங்கள் இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலுடன் இணைந்து ஒரு தேசிய தளத்தில் பட்டியலிடப்படும். இது சுகாதார மையங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவைகளை நாடும் குடிமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும். பதிவு செய்யும் சுகாதார மையங்களில் பல்வேறு டிஜிட்டல் சேவைகளை பெற முடியும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: எஸ், ஹூ இஸ் இட்?
3: டான். 102.3 பாட்டுக்கு இட் டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம 2000களில் வெளியான திரைப்பட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக பிரவீன், சங்கர், கிளிண்டன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டபுள்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிணி மற்றும் முன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல். இது வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஸ்ரீகாந்த்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதல் வைரஸ் திரைப்படத்திற்காக வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் இது. பா விஜயின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நடித்த பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை பரத்வாஜ்,

வரஞ்சலம் நிகழ்ச்சியில் நடித்த பாடல் பாரதி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் பாடிய பாடல் இது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதைகளுக்கு இசை இளையராஜா.

நேரம் 3:30. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில 2000களில் வெளியான திரைப்பட பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் ஸ்ருதி ஹாசன் இணைந்து பாடிய பாடல். இது கமல்ஹாசனின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதல் ரோஜாவே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இது வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம் மட்டும்

வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக தேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வானத்தைப் போல திரைப்படத்திற்காக சுக்விந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். பாவிஜயின் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை

தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சியில நாம விளையாட போற விளையாட்டு பாட்டு புதிர் நிகழ்ச்சியை முதல் முறையாக கேட்குறீங்கன்னா, பாட்டு புதிர் நிகழ்ச்சியில் ஒரு பிரபலமான பாடலோட சரணத்தில் இருக்கிற வரியை நான் சொல்லுவேன். அது என்ன பாடல், அது பாடலோட முதல் வரியை நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு நீங்கள் என் கூட விளையாட தயார்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-08-53 மற்றும் 2838-98-71. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நிகழ்ச்சியோட முதல் க்ளூ இந்த பாடல்.

என்னடா க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பாடலை ப்ளே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் தான் இன்னியோட க்ளூ. அது என்னென்னா, இன்றைக்கி நிகழ்ச்சியில் இடம் போகிற எல்லா பாடல்களுமே இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் இசையமைத்த பாடல்களாக தான் இருக்க போகுது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதை விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் காலர், வணக்கம். வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம். திருத்தணி தமிழ் ஹிந்தி பேசுறேன்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: சுத்தி சுத்தி உன்னை தேடி விழிகள் அலையும் அவசரம் ஏனோ, சத்த சத்த நெரிசலில் உன் சொல் செவிகள் அறியும் அதிசயம் ஏனோ.
1: சொல்லுங்க
0: இன்னொரு வாட்டிங்களா. சுத்தி சுத்தி உன்னை தேடி விழிகள் அலையும் அவசரம் ஏனோ, சத்த சத்த நெரிசலில் உன் சொல் செவிகள் அறியும் அதிசயம் ஏனோ.
1: தெரியல.
0: சரிங்க, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா இல்லை கேட்டிங்களா? சுத்தி சுத்தி உன் உன்னை தேடி விழிகள் அலையும் அவசரம் ஏனோ, சத்த சத்த நெரிசலில் உன் சொல் செவிகள் அறியும் அதிசயம் ஏனோ. இல்லைம்மா, இது வந்து ஆரிச்சியராஜ் மியூசிக்கில் வந்த படம. கொஞ்சம் புது படம், ரொம்ப பழைய படம் இல்லை. தெரியலீங்களா? பரவாயில்லம்மா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அண்ணா நகர்லேருந்து மாலிதே பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கான பாடல் வரி கேட்டிங்களா?
2: என்னமோ ஏதோ இது வெளியில்.
0: சூப்பர். இந்த பாட்டு
2: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குங்களா?
2: கோபடத்துல
0: இருந்து என்னமோ ஏதோன்ற பாட்டெல்லாம். ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: ஓகே.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.

0: இன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் FM. வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து?
2: ஹலோ, படத்துல இருந்து ராஜி பேசுறேன் சார்.
1: உங்களுக்கான பாடல் வரி சொல்லலாமா? துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகி. துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகி. ரொம்ப நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் FM. வணக்கம், விவித் பாரதி தமிழ் FM.
3: வணக்கம் சார், திருநந்தியூர் கணபதி சார்.
1: பாடல் வரி கேட்டிங்களா?
3: கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார்.
1: அப்படிங்களா? துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே.
3: பழைய பாட்டுதான் ஞாபகம் வருது.
1: அப்படிங்களா? சரி, பரவாயில்ல, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாட்டுன்னு
3: தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ் FM.
4: வணக்கம் சார்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க? பாடல் வரி கேட்டிங்களா?
4: அது தெரியும் சார், அது முந்தினம் பாட்டு. என்ன பாட்டு சார்
1: அது? சூப்பர், ரொம்ப சரியா சொன்னீங்க,
4: ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு. நரேஷ் ஐயர் பாடி இருப்பாரு, சூப்பர். ஆக்சுவலி ஹாரிஸ் சார் கம்போசிங், தாமரை எழுதிருப்பாங்க, வாரம் ஆயிரம் செம்மையா இருக்கும். புறாக்கத்தில் உன்னை வைத்து நிகர் செய்ய உன்னை வைத்தால் புறாவாக தோற்காதா பேரழகே.
1: ரொம்ப நன்றி சார். அதே பாட்டு, அதே பாட்டு. ரொம்ப நன்றி.
5: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. முந்தி

0: நேரம் 4:28. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பாட்டு புதிர் விளையாடிட்டுருக்கோம். என்னோட நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளிவு நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான பாடல் வரி கேட்கலாமா? எங்கே எங்கே நீயே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன்.
1: புதிய பாடல்களா?
0: கொஞ்சம் பழைய பாடல்கள். ஐயா,
1: பழைய பாடல் தான். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம்.

0: மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஓ எஸ் அருண் இணைந்து பாடிய பாடல் அது. ஆரிச்சியராஜ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில். பாட்டு புது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் திருவிட்டூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: போடுங்க சார்.

0: போடுங்க சார், பாப்போம்.
1: அப்படிங்களா?
0: ஆ,
1: கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும், மழை என்றால் மண்ணைத்தானே வந்து சேரும். தெரியலீங்களா?
0: ஆமாம் சார், இது புதுசு, புது பாட்டு போடுங்க சார், எனக்கு தெரியல சார்.
1: இது ரொம்ப புது பாட்டு இல்லை, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: நன்றி. வணக்கம், விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: சார் வணக்கம், மாலை வணக்கம்.
1: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ராயப்பேட்டை சார்.
1: பாடல் வரி கேட்டிங்களா?
2: ஆ, என்னை அறிந்தால் படம் சார்.
1: சூப்பர். முதல் வரி சொல்லுங்கள், என்ன பாட்டுன்னு?
2: மழை வர போகுது சார்.
1: அதே தான், சூப்பர்,
2: நன்றி.
1: ரொம்ப நன்றி சார்.

0: என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் எம்.சி. ஜெயஸ் இணைந்து பாடிய பாடல் அது. ஆர். ஜெயராஜின் இசையில் தாமரை வரிகளில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: கண்டிப்பா, ஈஸியான பாட்டை சொல்லிடுங்க சார்.
0: கண்டிப்பா. சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டேனே, சந்தேகமாய் என்னையே நானும் பார்த்து கொண்டேனே.
1: சார், இது வந்து வை கெஸ்டா நான் பண்றேன். கண்ண காட்டு போதும் விரலாக கூட வாரேன், அந்த பாட்டா?
0: இல்ல சார், அந்த பாட்டு இல்ல. அது டி இமான் அவர்களோட இசையில வந்த பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா பாட்டுமே ஹாரிஸ் ஜெயராஜ் உடைய இசையில வந்த பாட்டுகள் தான்.
1: ஹாரிஸ் ஜெயராஜ்.
0: ஆமா.
1: ஓகே, என்னால கண்டுபிடிக்க முடியல சார். அடுத்து
0: பரவாயில்ல. கண்டிப்பா, நன்றி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேன், உங்களுக்கு அவரோட எல்லா பாடலுமே தெரியும்னா என் கூட இந்த விளையாட்டு விளையாடுங்க. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853 மற்றும் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பெண்ணையும் சேர்த்துக்கங்க.

0: பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக ரஃபி மற்றும் சௌமியா ராவ் இணைந்து பாடிய பாடல் அது தாமரையின் வரிகளில். ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், என் கொண்டு பற்றி விவிஎஸ் பண்ணம்.
0: பாடல் வரி கேட்கலாமா?
1: சொல்லுங்கள் சார்.
0: சந்தோஷமும் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டேனே, சந்தேகமாய் என்னையே நானும் பார்த்து கொண்டேனே.
1: புது பாட்டு பழைய பாட்டாங்கன்னு
0: தெரியல. கொஞ்சம் பழைய பாட்டு தான் சார்.
1: பழைய பாட்டு தாங்களா?
0: ஆமா. ஆனா ஹரி ஜெயராஜ் அவரோட இசையில.
1: ஹரி ஜெயராஜ் இசையா?
0: ஆமா.
1: அப்படின்னா படம் வந்து இது நம்ம கேட்ட பாட்டு தான். பாட்டு பாட்டு
0: இல்ல சார், அந்த பாட்டு இல்ல.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வலஜா.
0: பாடல் வரி கேட்டீங்களா?
2: படம் வந்து எங்கேயும் காதல் சார்.
0: சூப்பர். பாடல் முதல் வரி சொல்லுங்க.
2: திமிழ் திமிழ் வர சார் பாட்டு.
0: அதே பாடல் தான், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஹரிஜெயராஜ் ஃபேனா நீங்க?
2: நன்றி சார்.
0: நன்றிம்மா, நன்றி.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. லைன் கிடைக்காதவங்க அடுத்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், லைன் கிடைக்கும். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மின்னலை திரைப்படத்திற்காக தேவன் பாடிய பாடல் இது. தாமரையின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளது.

0: உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
4: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
5: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
6: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
7: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
8: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

விபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க ஆர்ஜே குழலி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நேரம் மாலை 5:11, பூந்தென்றல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில நம்மளுக்கு எப்போ உங்களுக்காக நல்ல மெலடியஸான பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும். பாடல்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு தலைப்பில் நம்ம பேசுவோம் இல்லையா, அப்படி இன்னைக்கு சண்டே சாயங்காலம் அதுமா என்ன பேச போகிறோம்

அப்படின்ற அந்த தாட் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யோசிச்சிருப்பீங்களா? சரி, இன்றைக்கி பூந்தன் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு என்ன, அதுதான் டாபிக். உணவுன்றது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் நல்லா சாப்பிட்றதுக்காகவும் நம்ம வந்து நிறைய வேலைகள் பார்க்குறோம் இல்லையா? ஹெல்த்தியாக இருக்கும், நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல நல்ல உணவுகள் எடுத்துக்கணும், அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையில் நம்மளுடைய ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ சாப்பாடு அப்படின்றது ஒரு முக்கியமான மேட்டர். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான மேட்டரில் உங்களுக்கு என்ன சமைக்க பிடிக்கும், என்னை சமைக்க விட்டிங்கன்னா இந்த சாப்பாடு நல்லா சமைப்பேன், எனக்கு நான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், நான் சமைக்கிற டிஷ் எல்லாருக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன டிஷ் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சமையக்கட்டு பக்கம் போனதே இல்லையே, சமைச்சதே இல்லையே நான் அப்படின்னு ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சாப்பிட பிடிச்ச உணவு என்னன்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 044 அப்படின்ற இணைப்பு என்ன போட்டுட்டு 2952 0853 2838871 மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், 2952 0853 2838971 அப்படின்ற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டுக்கு கீழேயும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவிடலாம். ஸோ எல்லாரும் கால் பண்ணி பேசுங்க, நிறைய புது நேயர்கள் கால் பண்ணி எங்கிட்ட உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில் நம்ம வந்து முதலாவதாக ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். சாப்பாடை பற்றி பேசிட்டு இந்த பாட்டை விட்டு நம்மளால் இருக்க முடியாது. ஸோ அந்த பாட்டை கேட்டு வந்துடும். முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து நித்தம் நித்தம் நிலச்சோறு அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. வாணி ஜெயராம் குரல், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவோட இசையில் எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஓகே, வாணி ஜெயராம் அம்மாவோட குரலில் வந்து நித்த நித்த நிலை சொறு கேட்டாச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பசி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பேச போகிறோம்னா, உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு, அதுதான் இன்னைக்கு கேள்வி. சரி, நான் சமைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடித்த உணவு என்னன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கான கேள்வி, உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு என்ன அப்படின்றது தான். நம்மகிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் தயாரா இருக்காங்க, அவங்க கிட்ட வரிசை நம்ம அப்படியே பேசிடுவோம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலாமம், நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, நீங்க சமைப்பீங்களா பிரியாணி? உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு பிரியாணியா? ஓகே,
1: வீட்டுல சப்பாத்தி உருளைக்கிழங்கு பிடிக்கும் மேடம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி. வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு சூப்பரா இருக்குது மேடம். வாரத்தில் ஒரு முறை எங்க வீட்டுல சிக்கன் செய்வோம் மேடம்.
0: ஓகே,
2: வீட்டுல இருக்க எல்லாமே கும்பலா உட்காந்து சாப்பிடுவோம் மேடம்.
0: ஓகே, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்க?
2: சூப்பரா செய்வாங்க.
0: நீங்க சமைச்சு
2: கேட்டு கேட்டு சாப்பிடுவோம் மேடம்.
0: நீங்க சமைச்சிருக்கீங்களா?
2: சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம்.
0: ஓகே சார்,
2: வாய்ப்பு. நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி,
2: நன்றி.
0: நேர்களெல்லாம் ஃபோன் பண்ணி அழகாக என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்கிறாங்க, சில பேர் சமைச்ச விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு தான். ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக சமைக்க பிடித்த உணவு, சமைக்க பிடித்த உணவுன்னு கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபேவரட் ஃபுட் இருக்கும். ஒருத்தவங்க போயிட்டு மெனக்கேட்டு நின்று சமைக்கிறது அப்படின்றது அதை விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லையா? நான் போய் சமைச்சு இதை கொடுக்கறது எனக்கு பிடிக்கும், இல்லை நான் சமைச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி மெயினான க்வெஸ்சனாக இருக்குது. ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. சைட்டில் நம்ம அப்படியே ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. அங்காடி திரு திரைப்படத்திற்காக நா முத்துக்குமார் வரிகளில், விஜயாஞ்சனி இசையில், ரஞ்சித், வினித் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி ஐயர் குரலில். எல்லாரும் கேட்டு மகிழுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி.

0: நேரம் 5:24 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு எது அப்படின்றதான் கேள்வி. நம்மகிட்ட பேசுகிறதுக்கு காலர்ஸ்லாம் ரெட்டியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கன்னு
1: பேசுகிறீங்க?
0: வணக்கம் கணபதி சார், சொல்லுங்க.
1: எனக்கு சக்கரை பொங்கலுங்க, ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி வெள்ளம் எல்லாம் ரெடி பண்ணி செய்வேன்
0: நானு.
1: சக்கரை பொங்கல் ஒரு அரை கிலோ வாங்கிப்பேன், மூணு வேறு அஞ்சு வேலி கூட வச்சுப்பேன், பக்கத்துல இதுவும் கொடுப்பேன்.
0: ஓகே, சக்கரை பொங்கல். நீங்க பண்ற சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல? ஹலோ, அச்சோ, நேரோட இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம், விட்டு விட்டு கேட்குது. அவருக்கு சக்கரை பொங்கல், அவர் பண்ணுற சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. வணக்கம் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: மேடம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க பாத்திமா சார்.
2: அதாவது ஆப்பும் அந்த குழம்பு, இப்ப ஆட்டுக்கால் குழம்பு தெரியுமா மேடம்? அது ரொம்ப பிடிக்கும். இந்த டைம்ல இன்னைக்கு சாப்பிட முடியாது, மத்த டைம்ல சாப்பிடுவேன். அப்புறம் பூரி, அந்த கடலை குழம்பு, சென்னா,
0: இதெல்லாம் நீங்க செய்வீங்களா?
2: இல்ல, வீட்டுல செய்வாங்க.
0: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடித்த உணவு சொல்றீங்க, சூப்பர்.
2: ஆமா. அப்ப பிரியாணி சாப்பிடுவேன்.
0: பிரியாணி சாப்பிடுவீங்க? ஆமா, யாருதான் பிரியாணி சாப்பிடாம இருக்கா? எல்லாரும் பிரியாணி சாப்பிடுறாங்க. ஓகே, சூப்பர் சார், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பரியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
3: எப்படி இருக்கீங்க குழலி மேம்? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேன். நீங்க எது மேம் சூப்பரா சமைப்பீங்க? எல்லாரும் கேக்குறீங்க, நீங்க சொல்லுங்க.
1: இது நல்ல கதையா இருக்கு. நீங்க முதல்ல சொல்லுங்க.
0: சரி, கடைசியா ஷோ முடியச்சு சொல்லுங்க, நாங்க ஈக்கிரா வெயிட் பண்ணிட்டு
1: இருக்கோம். ஓகே, சொல்லிடலாம் சொல்லிடலாம்.
0: எனக்கு வந்து மேம் க்ளோஸ் தி ஹார்ட், நான் சூப்பரா சமைக்கிறது வெஜிடபிள் பிரியாணி மேம்.
1: வெஜிடபிள் பிரியாணி.
0: வீட்லயே சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, சந்திரசேகர் எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா, நான் இன்னைக்கு வரேன் அப்படின்ட்டு.
1: அவங்களுக்கு புடிச்சு போச்சுன்னா நமக்கு ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி ஒரு ஒரு ஒன்னு தோணும், சந்தோஷமா இருக்கும்.
0: ஆமா, அவங்க சொல்லுவாங்களா சம சூப்பர்னு, அவங்க எக்ஸ்பிரசிவா சொல்லும் போது அடுத்த வாட்டி இன்னும் சூப்பரா செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு தோணும்.
1: கண்டிப்பா.
0: அதே மாதிரி அந்த குழவு இல்லாம அப்படியே அதற்கு ஏற்றா போல அந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் போட்டு குக் பண்ணும் போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மேம்.
1: ஓகே, சோ சூப்பர் சந்திரசேகர், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
0: தேங்க்யூ மேம், பை பை.
1: ஓகே, நேர்கள் எல்லாம் சூப்பராக கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. 0444-295-2-8-5-3-2-8-3-8-9-8-7-1. இன்னும் நம்ம இன்னொரு நேர்கிட்ட பேசிட்டு அப்படியே நான் சைடு உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுறேன். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்,
2: பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அதாவது நானே சமைச்சு நானே சாப்பிடுறதுன்னா எனக்கு ரெண்டு இது ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு தோசை, கல் தோசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா.
1: ஆமா,
2: அந்த கல் தோசை வந்து கரைச்சிக்கு வச்சு அப்படியே அகலப்படுத்தும் போது அந்த நடுவுல ஒரு கேப் விழுந்தோம் அந்த கரைச்சி தரோட இடத்துல.
1: ஆமா
2: ஆமா, அது எனக்கு பிடிக்காது. அது வந்து சமமா அப்படியே நைஸா பண்ணுவேன், அப்படியே பள்ளம் உள்ளாம பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா வேகுற மாதிரி. அதாவது ஒரு சைடு மட்டும் வந்துருக்கும், ஒரு சைடு வெள்ளையா இருக்கும் இல்லையா.
1: ஆமா,
2: எனக்கு ரெண்டு சைடும் நல்லா முருகன மாதிரி
1: வெந்திருக்கணும்.
2: அப்பதான் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அந்த கல் தோசைக்குள்ள டேஸ்டே அப்பதான் இருக்கும்.
1: அடுத்த டிஷ்
2: பாத்தீங்கன்னா பூரி. பூரிய வந்து நல்லா உப்பிட்டு வரணும், ஆனா கருக கூடாது.
1: கருக கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குல்ல.
2: ஆமா, அது ரெண்டே அப்படி நான் பண்ணி எடுத்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்கும், சூப்பர் சார். நீங்க சொல்லும் போது ஆசையா இருக்கு, அந்த தோசையும் பூரியும் நினைச்சா. சூப்பர், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்.
1: வந்த நேர்களெல்லாம் அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. வெஜிடபிள் ரைஸ் பண்ண பிடிக்கும், பண்ணி செஞ்சு கொடுக்க பிடிக்கும். அதே மாதிரி தோசை பூரின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கண்டிஷன் சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த சமைக்கிறவங்க அந்த நுட்பங்களோட சேர்ந்து சமைக்கும்போது தான் அந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு எது அப்படின்னு நீங்கள் எதை ரசித்து எதை செய்வீங்களோ அதை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அழகாக. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம சைடில் அப்படியே ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னா, ஆம்பளை திரைப்படத்திற்காக பழகிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. யார் பாடினதுன்னா ஹிப்ஹாப் தமிழா, குரல்ல ஹிப்ஹாப் தமிழா, இசையில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

0: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
1: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
0: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்ல அது இல்லன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
1: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
0: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
1: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண அத மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
0: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
2: நேர்களெல்லாம் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சமைக்க பிடித்த உணவு எது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து நேர்கள் பேச ரெடியா இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டியபுரம் சேவகம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
2: சொல்லுங்க சார்.
3: எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு சமைக்க தெரியும். அதுல வந்து நம்ம முட்டை குழம்பு போட்டு ரொம்ப சூப்பரா செய்வோம்.
2: ஓ சூப்பர்.
3: முட்டை, அதாவது கத்திரிக்காய் போட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த எல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு நல்லா தெரியும்னு கேப்பாங்க. ஏன்னா அது எங்க வீட்டுல யாரு, எங்க அம்மா இல்ல, சின்ன வயசு இல்ல, இருந்ததுனால எல்லாம் பழைய பூஜை எல்லாமே சமைப்போம். நான் சமைப்பேன், எங்க அக்கா சார் எல்லாமே செய்வாங்களா, அது எனக்கு பழைய பூஜை.
2: உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து அந்த முட்டை குழம்பு தான்.
4: மறைமலை நகர் தாமரைக்கண்ணி. நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்க தாமரைக்கண்ணி மேம். நல்லா இருக்கீங்களா?
4: எல்லாரும் நல்லா இருக்கேன். சமையல் கேட்க கேட்க எல்லாருமே சாப்பிடணும் போல இருக்கு.
2: பசி வருதா? வருது, எனக்கும் வருது.
4: நான் வந்து பூண்டு குழம்பு, நல்லா இப்ப சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு குழம்பு வச்சு, அதுக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு புட்டு.
2: புட்டு?
4: ஆமா, உருளைக்கிழங்கு புட்டு, நிறைய வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு.
2: முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு? ஓகே.
4: ஆமா, அது அவ்வளவு, அந்த காம்பினேஷன் அவ்வளவு நல்லா இருக்கு. எங்க ஃப்ரெண்டெல்லாம் அதை கூட முதல்ல அதா, ஏய் கனி, முதல்ல எனக்கு பூண்டு குழம்பு உருளைக்கிழங்கு புட்டு செய்துங்க. எல்லாருமே எங்க சிஸ்டர்
2: நான்வெஜ் எல்லாம் தோத்துரும். நான்வெஜ் எல்லாம் தோத்துரும் இல்லையா?
4: ஆமா, அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும், நல்லா செய்வோம் அது ரெண்டும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: ஓகே மேடம், நல்ல தலைப்பு. நன்றி மேடம்.
2: நன்றி.

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து
1: வணக்கம்,
0: பேசுறீங்க?
1: குரசை வணக்கம், சவுந்தரராஜன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: சப்பாத்தி தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சப்பாத்தி தக்காளி சட்னி,
1: அதை நான் ரொம்ப விரும்பி செய்வேன்.
0: ஓகே, நீங்க செய்வீங்க?
1: செய்தது மட்டும், அதாவது பூரி வேற, இது நானும் செய்வேன். எல்லோருக்கும், குடும்பத்தில் இருக்கிறோம், நாங்களும் கலந்தது சாப்பிடுவோம்.
0: ஓகே சார், சூப்பர்.
1: எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அது. மகிழ்ச்சி மேடம் நிகழ்ச்சிக்கு.
0: நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். வணக்கம், விபத் பாரத தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து கார குழம்பு ரொம்ப, அந்த கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் இருக்குல்ல, உருண்டையாது வச்சு கார குழம்பு வைக்கிறேன்.
0: கேப்பக்கூழ் சொல்றீங்களே,
2: இது எல்லாமே நல்லா
0: செய்வேன். சூப்பர் சூப்பர், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். கால் பண்ணதுக்கு நன்றி.
2: வாழ்த்துக்கள், நன்றி.
0: வணக்கம், விபத் பாரத தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் தேவிகா மேம், சொல்லுங்க.
3: மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழை கருவோடு நல்லா சுக்காவா வறுத்துக்கிட்டா செம்ம டேஸ்ட்,
0: செம்மையா இருக்குமா? ஓகே,
3: நல்லா இருக்கும். நான் சாப்பிடவும் பிடிக்கும், ஈஸியாவும்
0: செஞ்சிடலாம். டக் டக்னு செஞ்சு கொடுத்தாலும் எல்லாரும் சாப்பிட்டுருவாங்கல்ல, கரெக்டா?
3: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: ஓகேம்மா, சூப்பர், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி.
3: நன்றி, நன்றி.
0: ஓகே, இன்னும் ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம அப்படியே பாட்டுக்கு போயிடலாம். வணக்கம், விபத் பாரத தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாளையம், சிவபிரகாஷ்.
0: வணக்கம் சிவபிரகாஷ், சொல்லுங்க.
4: அதாவது எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து எதுனா, அந்த பூரி இருக்கு பாருங்க.
0: ஆமா,
4: நல்ல பூரி இது பண்ணிட்டு நல்ல சிக்கன் இருக்கு பாருங்க. பூரிக்கு காம்பினேஷன் சிக்கன் தான்,
0: சிக்கன் வச்சுக்கணும்.
4: ஆமா, அது நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு வச்சுக்கலாம்,
0: ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நீங்க செய்வீங்களா?
4: ஆமா, பூரிக்கு சயின்டிஸ்ட் சிக்கன் தான், கம்ஃபர்டபிளா கிடையாது மசாலா எல்லாம்.
0: ஓகே, உங்களோட ஃபேவரட் டிஷ் அது இல்லையா?
4: யாருமே இருக்க மாட்டாங்க என்னுடைய தேவைங்களே, அது பிடிக்காதவங்க யாரும் 90% அதை சாப்பிடுறவங்க இருக்காங்க.
0: கரெக்ட் தான். ஓகே சார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க, நீங்க சொல்லும் போதே சாப்பிடணும்னு தோணுது. நன்றி,
4: தேங்க்யூ.
0: ஓகே, அடுத்ததாக வந்து இப்போ பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, நானும் ரவுடி தான் திரைப்படத்திற்காக தங்கமே அப்படின்னு நம்மளை கூப்பிட வராரு. யாருன்னா அனிருத் ரவிச்சந்தர், விக்னேஷ்வனுடைய வரிகளில்.

போன் ஜென்ரல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசணும்னா, என்ன சமையல், என்ன உணவு உங்களுக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் அழகாக கால் பண்ணி நிறைய ஆன்சர்ஸ் பண்ணிங்க. கேட்க கேட்க சாப்பிட்ணும் அப்படின்ற நினப்பு தான் நிறையா வந்துச்சு. கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அது அப்படி சைடில் வாசிச்சிடலாம். சூளை ரேஜா மனோகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமதும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிடித்த உணவு இட்லி மற்றும் சட்னி, அதை நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. சூப்பர். மீரா வெங்கட்ராமன் வந்து புளி சாதம் வெஜ் பிரியாணி நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பாலா வந்து அவங்களுடைய அம்மா அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், வேர்க்கடலை, அவங்க வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காரு. வேர்க்கடலை எல்லாம் போட்டு ரைஸ் ஒன்று செய்வாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரியாணி பிரியாணி என்னங்க பிரியாணி, இதை அடிச்சு காலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அனுஷ்யா பாலமுருகன். அவங்க செய்கிற அந்த உப்பு, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு பண்ணுற அந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் வந்து அவங்களுக்கு பிடித்த உணவு உப்மா, உப்பிட்ட உள்ளவரை உள்ளளவும் நினைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. மேலப்படு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சூப்பர். பிரபாகரன் பிரபாகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அரிசி பருப்பு சாதம், சிறுதானிய சைவ பிரியாணி, உளுத்தம் களி, அரைச்ச காரக்காய் குழம்பு இதெல்லாம் சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வச்சுருக்காங்க. கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்மங்கூழ் அப்புறம் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கினது இதை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி பொன்னியம்மன் மீடு வண்ணை

கணேசன் வந்து அவருக்கு பிடித்த சாப்பாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாங்காய் போட்ட சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவல், வித்து அப்பளம், இது மூணு இருந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. வீரராகவன் வந்து எனக்கு தேனீ செய்து வந்தவரை நெகிழ வைப்பேன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பரான மேட்ரு, டீ கொடுத்து நம்மளுடைய கெஸ்டெல்லாம் வரவேற்கிறது. அதே மாதிரி பிடித்த உணவு வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. புரசேவக்கம் சவுந்தரராஜன் சப்பாத்தி தக்காளி சட்னி, அதுதான் அவரோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் அவருக்கு பிடித்தது வெந்தய தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இளங்கோ வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவருக்கு பிடித்த டிஷ் வந்து வெஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சாந்தி ரமேஷ் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரம் விழுப்புரம் வந்து எப்பவும் போல நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்டர் செஞ்சு அழகாக போட்டிருக்காரு. மணலி பெரியசேக்கர் ஜெயக்குமார் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பிடித்த உணவு வந்து சைவத்தில் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான்வெஜ்ல மட்டன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிவளர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. இதுக்கப்புறம் திருப்பி நான் உங்களை 8 மணிக்கு நீ கோரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட ஆர்ஜே யுவராஜ் வந்து பேசிட்டு இருப்பாரு. தொடர்ந்து கேட்டு இருக்கேன் தமிழ் 102.3 மனங்கள் நின்றுன்ற முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் நடத்த பாடல் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக அருணா சாய்ராம் பாடிய பாடல். பாவிஜயின் வரிகளுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை வி தட்சிணாமூர்த்தி.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:12. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சி நடத்த பாடல் மீரா திரைப்படத்திற்காக MS சுப்புலட்சுமி பாடிய பாடல். பாபநாசம் சிவன் அவர்களின் வரிகளுக்கு இசை SB வெங்கட்ராமன்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வம் திரைப்படத்திற்காக மதுரை சோமு பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: இதுவரை பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.

0: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும், சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தும் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள்னு சொல்லப்படுற உங்களோட தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்கள் தான் அது கிரியேட் பண்ணணும்.
1: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
3: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 11ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரை

0: காரைக்கால் பகுதிகளில் ரேக்கலா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்கலா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக் ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டம் தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம், நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வடசென்னை திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நாராயண், அனந்து, பிரதீப் குமார் மற்றும் சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடிய பாடல் இது. விவேக்கின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: 102.3 FM. என் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மேயாத மான் திரைப்படத்திற்காக காக்கா பாலா பாடிய பாடல். ரத்னகுமாரின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் மரியம்மாளோடு இணைந்து பாடிய பாடல். இது மாரி செல்வராஜன் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: நேரம் 7 மணி. இது விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்வது திரைகானம். நான் ஆர்ஜே யுவராஜ். திரைகானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் காலா திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார் மற்றும் அனந்து இணைந்து பாடிய பாடல். அருண்ராஜா காமராஜின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: திரைக்கணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்து மற்றும் சந்தோஷ் நாராயணன், கானா பாலா இணைந்து பாடிய பாடல் இது. வரிகள் கபிலன் மற்றும் விவேக், இசை சந்தோஷ் நாராயணன்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
1: திரைக்கணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடிய பாடல் இது. கணேஷ்குமார் கிருஷ் வரிகளில்

தொடர்வது 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள். இது விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனித குலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல்

0: வெளியீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொண்டு

மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதுதான்.
2: நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள அசோக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஆரோக்கியம் என்ற பேர் உள்ளவர்களை பார்க்கிறோம். பேருக்காகவாவது ஆரோக்கியம் பேணணும். அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தான். ஆரோக்கியம் இந்த வார்த்தையை நம்மில் பெரும்பாலானோர் அந்நியமாகவே உணர்கிறோம். மருத்துவமனைகளிலும் மருந்து கடைகளிலும் காசு கொடுத்து வாங்கப்படும் பொருளாகவே இதை நாம் கருதுகிறோம். உண்மையில் ஆரோக்கியம் என்பது நமக்குள்ளதான் இருக்குது, நம் பழக்க வழக்கங்களை சார்ந்துதான் இருக்குது. இன்றைய தலைமுறையை விட நமது அப்பா அம்மா அதற்கு முன் உள்ள தாத்தா பாட்டி தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்ததையும் வாழ்ந்துகிட்டு இருப்பதையும் நாம பார்க்கிறோம். அது அந்த காலத்து கட்ட எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு நமது வீட்டு பெரியவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஏன் உடல் உழைப்பு தீய பழக்கங்கள் இல்லாதது, அதோட அன்றைய உணவு பழக்க வழக்கம். அசோக்குமார் சார், நாம சாப்பிட்றதெல்லாம் இப்போ வெறும் சக்கைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது பேச மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பை நமது முந்தைய தலைமுறையினர் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். மனிதன் நடமாட சக்தி தேவை. அந்த சக்தியை உற்பத்தி செய்ய சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்களை மனிதனுக்கு கொடுப்பதற்காகவே பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் போன்ற பல உணவுப் பொருட்களை இயற்கை உருவாக்கியது. இவற்றை சரியான அளவில் சரியான தருணத்தில் உண்டு வந்ததால் நம் முன்னோர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். நவீன மருத்துவத்தை உருவாக்கியவர், நவீன மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் ஹிப்போக்ரேட்ஸ் பழ வகைகளையும் காய்கறிகளையும் முக்கிய உணவா மருந்தா பயன்படுத்த சொன்னார். அந்த காலத்திலேயே, எந்த காலத்துல, கிமு 460 இருந்து 370 இயற்கையில் கிடைக்கும் தேனையே தனது சிகிச்சை

0: இசையில் முக்கிய மருந்தாக பயன்படுத்தினார். காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் என இயற்கையாக கிடைக்கும் உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும். எவ்வித உடல் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படியே ஏதாவது உடல் உபாதைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர இந்த உணவுப் பொருட்கள் நமக்கு கை கொடுக்கும். அசோக் குமார் சார், தெய்வ புலவர் சொல்கிறார், உணவினும் உண்டது அறல் இனிது என்ற குறளில் உண்பதை விட முன்னர் உண்ட உணவு செரிப்பது இன்பம் என்கிறார். அதாவது மேல மேல எடையை ஏத்திக்கிட்டே போறது தவறு. உண்ட உணவு ஜீரணமான பிறகு, பசி எடுத்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உட்கொள்ளணும். நாம் சாப்பிடும் உணவை ரெண்டா பிரிக்கலாம். குறிப்பிட்ட சில உணவுகள் நோய்களும் பிரச்சனைகளும் நம் உடலை பாதிக்காமல் பாதுகாப்பு கவசம் போல் செயல்படும். சில உணவுகள் மருந்துகளோடு சேர்ந்து உடலை பாதித்திருக்கும் பிரச்சனையோடு மல்லு கட்டி அதை சரி செய்ய முயற்சிக்கும். இன்றைய தலைமுறையினர் எதை வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் சாப்பிட தயங்குவதில்லை. அந்த அளவுக்கு உடல் உழைப்பையும் வெளிப்படுத்துறதில்லை. அப்போ என்னாகுது, உடல் எடை கூடுது. இதன் காரணமா பல்வேறு உடல் உபாதைகள் வருது. தேவையா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

நேரம் 7:35. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
0: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில முதல் பாடல் கொடி திரைப்படத்திற்காக விஜய் நாராயணன் பாடிய பாடல். இது விவேக்கின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணைய.

நேரம் 7:40. இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பைரவா திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் பாடிய பாடல். இது வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் தீக்ஷிதா இணைந்து பாடிய பாடல் இது. பிரதீப் குமாரின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு
4: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் குக்கு திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் இணைந்து பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
2: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
3: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம்தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை, குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால் பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுதான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ள. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான். இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும். அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான். தர தரன்னு இழுத்துட்டு போனான். அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுவிட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுவிட்டான். இப்போ அந்த கழுதை

0: யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும். ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை, ஆனால் நம்மளை அடிக்கிறான். இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை, நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு நானும்.
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தமிழக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாடவேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று

அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினால்.
1: உபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அர்ஜே குழலி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. ஓகே, நேரம் 8:06. நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. எப்பவும் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பர் சூப்பர் பாட்டெல்லாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். பாட்டு மட்டும் தானா கிடையாது, பாட்டு மட்டும் கிடையாது, நம்ம பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி இந்த ஷோவில் அப்படின்னா, சோர்வாக இருக்கும் பொழுது நீங்கள் போட்டு கேட்குற பாட்டு என்ன அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி.

சாப்பாடுன்றது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாதான் ஒன்று. நம்ம 5-6 பேசணும், சாப்பாடு எப்படி இன்றியமையாததோ அதே மாதிரி பாட்டு நம்மளுக்கு இன்றியமையாததான். ஏன் அப்படின்னா வந்து ஒரு பாட்டு நம்மளோட மூடை வந்து அப்படி டக்குன்னு சேஞ்ச் பண்ணும். திடீர்னு நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெப்பியான ஒரு சாங் வருது அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம கொஞ்சம் ஜாலி ஆகிடுவோம். இல்லை நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டுருப்போம், திடீர்னு சோகமாக ஒரு பாட்டு வரும், அதுக்கிட்ட நமக்கு என்னென்ன மோசனாரியோட ஞாபகம் வந்து நம்மளும் அப்படியே சோகம் மூடுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் ஒரு பாட்டு அப்படின்றது நம்மளோட மூடை வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நம்மளுக்கு பல வகையில் நம்மளுக்கு உதவியாக இருக்கக்கூடியது பாட்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நீக்கோ நல்ல நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, சோர்ந்து போகும்போது நீங்கள் கேட்கும் பாடல் என்ன அப்படின்றது தான். கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஏதோ நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் சோகமாக இருக்குது, நாள் நல்லா போகல, ஹேட் அ பேட் டே அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த பாட்டு கேட்டால் கொஞ்சம் மூடு நல்லா பூஸ்ட் ஆகிடும் அப்படின்னா அது என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க 044 அப்படின்ற இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2952085538 2883898971 அப்படின்னு நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாக உங்களோட பதில்களை பதிவிடலாம்.

நீ குரல் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா வரப்போறது என்ன படத்துல இருந்ததுன்னா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்ற படத்துல இருந்து பப்பரமிட்டாயின்னு ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ராமச்சந்திர அவரோட குரல்ல, யுகபாரதியோட வரிகள்ல, சி சத்யாவோட இசையில எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விபத்பாரதி தமிழகம் 102.3.

0: ஓகே, சூப்பராக ஒரு பாடல் கிட்ட முடிச்சாச்சு. நம்ம வந்து நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேசுறதுக்கு எல்லா காலர்ஸும் அப்படியே ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட அப்படியே பேசிடலாம். வணக்கம் உத்பார தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
1: அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களம். அந்த பாடல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாம் வரிகள் எல்லாம் இருக்கும். அது நம்ம அதை கேட்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பாடல்ல புத்துணர்வு அளிக்கும்.
0: ஆமா, அப்படியே பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும் அந்த பாட்டு.
1: ஆமா ஆமா,
0: சூப்பர் சார், நல்ல சூப்பரான

0: பாட்டு சொன்னீங்க, தேங்க் யூ சோ மச்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், பரதமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்?
2: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு ஓல்டு படம், ஒரு படம்,
0: என்னதான்
2: நடக்கும் நடக்கட்டுமே,
0: ஃபேமஸான பாட்டாச்சு.
2: அதுல வந்து அது ஒரு அருமையான வரி என்னன்னா, மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, வரை வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடுன்னு ஒரு வரி வரும்.
0: அவ்வளவுதான், அதை கேட்டோம்னா அப்படியே வளரும்.
2: கண்டிப்பா. நன்றிமா.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வணக்கம், உத்பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேம், பெருமாள் பட்டலன் ஜெயலட்சுமி பேசுறேன் மேம்.
0: வணக்கம் ஜெயலட்சுமி மேம், சொல்லுங்க.
3: எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளையில நானைட்டல் பாட்டு கேட்டதா.
0: உங்களுக்கும் எம்ஜிஆர் பாட்டு தானா? சூப்பர். நான் ஆணையிட்டல்ல அந்த சாட்டை எடுத்து சுத்தும் போது நமக்கும் அப்படியே உத்வேகம் பிறந்துடும் இல்லையா? ஓகே சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச்.
3: நன்றி மேம்.
0: காலர்ஸ் எல்லாம் டக் டக் டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்க பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிலர் வந்து லிரிக்ஸையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, கேட்கவே சூப்பராக இருக்கு. வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்? வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து உன்னை எறிந்தால், உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஒத்து போற மாதிரி பாட்டு எழுதிருக்காங்க இல்லையா? சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். நேர்களெல்லாம் டக் டக்குன்னு ஃபோன் பண்ணி ஆன் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு கேட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, யூத் திரைப்படத்துல இருந்து முட்டைக்கிழக்கி பாடல் வந்துகிட்டு இருக்கு. யாரு குரல்லனா, கென் கருணாஸ் குரல்ல, கென் கருணாஸ் வரிகள்ல, ஜெய பிரகாஷ் குமார் இசையில.

0: நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து சோர்ந்து போகும்போது ஏன் நீங்கள் கேட்கும் பாடல் அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் சூப்பர் சூப்பரா வந்து நம்மளுக்கு பாட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க சார்?
1: குமார், செங்கோன்றம் அடுத்து போன் மேடம். குமார், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன்,
0: மனுஷன் இன்னும் பார்க்கலையே.
1: பார்க்கலையே, பல நாள் இருந்தேன் உள்ளே, அந்த நிம்மதி இங்கே இல்லை. அதே வேலை பாத்தீங்களா, உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் குற்றவாளி இல்ல, வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் புத்தக காட்டியும் இல்ல.
0: நன்றி. வணக்கம் சார், சொல்லுங்க.
2: காஞ்சித்தலை படத்திலிருந்து ஒரு ஒரு கோடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்த வளர்ந்ததா, அண்ணன் தம்பி மலர்ந்த பிள்ளை வளர்ந்ததன் பாடல் நல்லா இருக்கும்.
0: சோ அந்த கூட பிறந்தவங்களோட பாசத்தை சொல்ற மாதிரி இருக்கிற இந்த பாடல் தான் உங்களுக்கு சோர்ந்து போகும்போது கேக்குற பாடல் இல்லையா? ஓகே சார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி.
2: நன்றி சார, நன்றி.
0: அடுத்த ஒரு நேர்கிட்ட தொடர்ந்து பேசிடுவோம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலா மேம், சொல்லுங்க.
3: எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்து 16 வயது
0: நிலை.
3: என்ன
0: பாட்டு? அவங்க அப்படியே அந்த ஊஞ்சல் ஆடும் போது நீங்களே ஆடுற மாதிரி நினைச்சுப்பீங்களா? ஓகே மேம், சூப்பர், அழகா ஷேர் பண்ணீங்க, நன்றி. இன்னும் சில நேர்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு அது என்ன பாட்டு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விபத்பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
4: ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில மேம், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு பாடல் கேட்கும் பொழுது அவ்வளவு ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கறது வரும் மேம். அதுவும் அந்த 2K கிட்ஸ் உடைய அந்த ஃபேவரட்டான சாங் லிஸ்ட்ல இது ஒண்ணு
0: கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டு ஓடும் பொழுது மலையே வந்தாலும் உடச்சு வந்துடலாம்டா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் பிறக்கும்.
4: ஆமா, அதுல ஒரு வரி இருக்கும் மேம், மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை, கடல் போல் மலை போல் காற்றை போல் பூமி போல் நீ பெருமை சேரடா, பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்று உன் வாழ்க்கை தூக்கி போடடா, மாணவன் மனது வைத்தால். அற்புதமான ஒரு வரி. அதாவது எதிர்கால இந்தியாவே மாணவர்கள் அவங்க சிறப்பா படிச்சு இளைஞர்களாக மாறுவாங்க, இளைஞர்கள் கையில தான் அந்த உலகம் அப்படிங்கறது. அவ்வளவு அருமையா அந்த பாடல்.
0: கண்டிப்பா கவிஞர் வந்து ரொம்ப அழகாங்க வெளிப்படுத்திருக்காரு.
4: அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். அது கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆவது கேட்பேன். ரொம்ப சோர்ந்து இருக்கும் பொழுது அந்த பாடல லூப் மோட்ல ஒரு 3-4 times விட்டு விட்டு விட்டு விட்டு 1 hourல கேட்டுருவேன் மேம்.
0: அவ்வளவுதான், ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்ட மாதிரி உடம்பெல்லாம் புத்துணர்ச்சி வந்துடும்.
4: ரொம்ப புத்துணர்வு வந்து அந்த லைஃபே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். சில சமயம் நமக்கே ஏற்படாத ஒரு மனதளவுல சோர்வு வரும்ல மேம், அவ இந்த பாடு போடும் பொழுது ஒரு பெரிய ஒரு மலையே, நீங்க சொன்னீங்க பாருங்க, கரெக்டான ஒரு மலையே உடைச்சு சாதிச்ச நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் மேம்.
0: சூப்பர் சூப்பர் சந்தோஷம், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
4: தேங்க்யூ மேம்,
0: நன்றி. இதுக்கு தான் பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து இருக்கும் பொழுது இல்லை ஏதாச்சும் வேலையில் இருக்கிறப்போ, ஸ்கூலில் இருக்கிறப்போ, காலேஜில் இருக்கிறப்போ ஏதாச்சும் ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிக்காது நடக்கும்பொழுது அப்படி மனசு சோர்ந்து போயிடும். நமக்கு யார்ட்டையாச்சும் பேசினா தேவலன்னு தோணும், அந்நேரத்துக்கு பார்த்து நம்ம கண்ணில் யாரும் பட மாட்டாங்க, அப்போ தான் கை கொடுக்கும் இந்த பாடல்கள் எல்லாம். கவிஞர்களுடைய வரிகள் மூலமாகவும் இசையமைப்பாளர்களுடைய இசை மூலமாகவும் அந்த பாடின பர்சன்ஸோட குரல் மூலமாகவும் அந்த வார்த்தைகள் நம்மளும் டச் பண்ணும்பொழுது நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். ஸோ

அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சூப்பராக அழகாக கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் பேசுவோம். அதுக்கு முடிஞ்சு நடுவில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னா, தில்லாலங்கடி பாடம் திரைப்படத்திற்காக வந்து மெமரி லாஸ் அப்படின்ற பாட்டு வந்துகிட்டு இருக்கு. யார் பாடினது அப்படின்னா, கைலாஷ்கர் மற்றும் ரஞ்சித்தோட குரலில், விவேகா வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது பாரத் தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிறது சோர்வாக இருக்கும் பொழுது என்ன பாடல் கேட்பீங்க. நம்மளோட நேர்களெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக பழைய சாங் புது சாங் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: சகோதரிக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: அடையாளம்பேட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், நான் சோகமாக இருந்த அந்த பாட்டு தான் கேட்பேன் மேடம். ஆனந்த் ஜோதி பாட்டில் ஒரு தாய் மக்கள் நாம் என்றோ ஒன்றே எங்கள் குலம் என்றோ அந்த பாடு நல்லா இருக்கு மேடம். நல்லா கும்பலா பாடும். அந்த குழந்தைங்க பாடுற பாட்டு கேட்கறது ரொம்ப தமாசா இருக்கும்.
0: மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த சோர்வெல்லாம் பறந்து போயிடும்.
1: எம்ஜிஆர் பாட்டு நல்லா ரொம்ப தமாசா இருக்கும்.
0: சூப்பர் சார்,
1: வாய்ப்பு. நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநந்தையூர் கணபதிங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: அருணாசலம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அவர் நிறைய பாட்டு இருக்கு, அது ஒரு பாட்டு மட்டும் பாடுறாரு. அதாண்டா இதாண்டா அருணாசலம் நான் தாண்டா, தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா, ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாசலம் நடந்திடுவாண்டா. அந்த பாட்டுங்க.
0: சூப்பர். ரஜினிகாந்த் சாரோட பாட்டு தான் உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கு இல்லையா?
3: வணக்கம்
0: சார், சொல்லுங்க.
3: இதே கோயில் பாடுங்க.
0: இதயம் ஒரு கோயில், மோகன் சார் பாடுற பாட்டா?
3: ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, ரொம்ப கியூட்டா அழகா ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி,
3: நன்றி, நன்றி.
0: இன்னும் ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சைடில் ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டுறேன். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் கோழி மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு மேடம்.
0: உற்சாகம் வரும். நாளைக்கு சூப்பரா இருக்கும் உத்வேகம் கொடுக்குது இல்லையா பாட்டு?
4: மேடம், ரொம்ப உற்சாகம் தரும். நம்ம ஜீரோவா இருந்து ஹீரோவா மாறுறோம் மேடம். நம்ம
0: கரெக்ட்,
4: அதனால அது பிடிக்கும். எல்லாம் பதிவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: வாழ்த்துக்கள் சார். நன்றி, நன்றி.
4: நன்றிகளும்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. யார் பாடின பாடல் அப்படின்னா கமலஹாசன் மற்றும் குழுவினர் பாடின பாடல். இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டு இருக்கு. எந்த திரைப்படத்திற்காக? விரும்பாண்டி திரைப்படத்திற்காக. கொம்புல பூவை சுத்தி அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு வருது. இந்த பாட்டில் எனக்கு என்ன பிடிக்கும்னா அந்த சைடில் அந்த குழுவினர் குரல் வந்து அந்த சின்ன குழந்தைங்க பாடுற மாதிரி இருக்கும்ல, கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கேட்டு மகிழுங்க. இது பாரு தமிழகம் 102.3.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:38. நேர்களிட்டு தொடர்ந்து பேசி அவங்களுக்கு என்ன பாடல் சோர்வா இருக்கும் போது கேட்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவத்துல இருந்து பேசுறேன்.
4: வணக்கம் தேவிகா மேம்,

0: சொல்லுங்க.
1: பாட்டு வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, பாருடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லை, ஆடுடா சின்ன தம்பி, உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு ஆதியை போலவே, இந்த பூமியை படைத்தானே ஆண்டவன் ஆசைப்படி, இந்த பூமி அமையலையே.
0: ரொம்ப சூப்பரா பாடி காட்டுறீங்க. மூணு பாட்டு சொல்லிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு பிடித்த பாடல்கள்.
1: ஆமாமா,
0: சூப்பர், ரொம்ப அழகா பாடி காமிச்சீங்க. நன்றி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
1: நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றி.
0: நீங்க தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து சோகமா இருக்கும் போது விசாமணம் பாடல் வந்து என்னென்ன வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு
0: ஓடு ராஜா
2: பாட்டியிருக்கு பாடுறது, அந்த பாட்டு ஒண்ணு மேடம்.
0: ஓகே.
2: அதே மாதிரி சூரியகாந்தியில பரம சிவன் கழுத்தில் இல்லை பாம்பு செழித்தது கருடா சவிக்குமா, அந்த பாட்டு ஒண்ணு. நினைக்கும் நினைக்கும்ல வந்து எங்கேயும் எப்போதும் தங்கிதான் சந்தோஷம்ங்கிற பாடல் வந்து அருமையா இருக்கும்.
0: ஆமா, சூப்பரா இருக்கும். எம்எஸ்வி
2: பேசுனது இந்த பாடல் கேட்டாலே மனதுக்கு உற்சாகத்தை கூட்டும்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார்.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
0: வணக்கம் பாஸ்கரன் சார், சொல்லுங்க.
3: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக.
0: சூப்பர், அழகா பாடி காமிச்சீங்க. அதே மாதிரி கவிஞர் வந்து நமக்கு நமக்கு எழுதும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா?
3: கண்டிப்பா.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா பாடி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி
3: நன்றி நன்றி.
0: இன்னைக்கு எல்லா நேயர்களும் வந்து நீங்களாம் பாட்டு போட வேணாமா, நான் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையும் பாடி காமிச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம சைட்ல ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். வணக்கம், அவுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம், வாழ்நாள் வளத்துடன் கேள்வி ஜெயசேவன் கொடமாண்டப்பட்டிமா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: பத்திரகாளி படத்துல வர கண்ணன் ஒரு கை குழந்தை போன்ற மெலடி சாங்ஸ் தான் கேட்டு என்ன ரிப்ரெஸ் பண்ணிக்கோமா.
0: மெலடியஸா ஒரு பாடல் கேட்கும் பொழுது அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது இல்லையா?
4: மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஆகும்.
0: கரெக்ட், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி
4: நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: வணக்கம், அவுத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
5: கும்பகோணத்துல மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் மனோகரன் சார், சொல்லுங்க.
5: அதாவது நம்ம வந்து சோக பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஜானகி சீர்காழி கோவிந்தராஜன் போலீஸ்காரன் மகள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்குன்னு ஒரு பாட்டு. அப்படியே கேள்வி பதில் மாதிரியே இருக்கும். அவங்க அவங்க சீர்காழி வந்து கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு, இப்ப யானைக்கு அம்மா வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கு. பாட்டு கருத்துள்ள பாட்டு, கருத்துள்ள பாட்டு. அப்படியே ஒவ்வொரு கேள்விக்கும் காதல் என்றால் எதுக்கு அப்படி எல்லாம் கேட்பாரு. அந்த ஒவ்வொரு அந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது.
0: சலிக்காத ஒரு பாட்டு, லூப் மோட்ல போட்டு கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா?
5: ஆமா, அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். சந்தோஷமான பாட்டுனா எஸ்பி ஜானகி பாடுற பாட்டு எல்லாமே கேட்பேன்.
0: ஓ சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி
5: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் ஒன்று கேட்க போகிறோம். என்ன பாடல் அப்படின்னா, ராவணன் திரைப்படத்திற்காக கெடாக்கரி அடுப்பில் கிடக்கு அப்படின்னு ஒரு பாட்டு தான் வந்துட்டுருக்கு. பெனிதயால், பாக்யராஜ் மற்றும் ரயானா மற்றும் தன்யிஷா அவங்களோட குரலில், வைரமுத்து வரிகளில் யாரமான் இசையில் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீ கூறினால் நிகழ்ச்சி.

0: என்ன பாட்டுன்னா என்ன பண்ணுவேன், என்கிட்ட கேசட் இருக்குது. அந்த கேசட் என்ன பண்ணுவோம், அந்த பருத்தி வீரன் ஒரு பாட்டு வரும்.
1: பருத்தி வீரன்,
0: ஊரோரம் ஊரோரம் புளிய மரம்.
1: ஆமா,
0: அந்த பாட்டு கூட்டு போடு. அந்த பாட்டு ஒரு ஏழு நிமிஷம் பெரிய பாட்டை ஓடும்.
1: ஆமா, பெரிய பாட்டு.
0: ஆமா, அது கேட்டு கேட்டு கேட்டு என் பண்ண அந்த சோகமாவது தூரமாவது நானே டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடும்.
1: நீ டான்ஸ் ஆடுற மாதிரியோ, சூப்பர், ஜாலியா இருக்கும்ல அந்த பாட்டு கேட்டா.
2: திருநெல்வேலியிலிருந்து மீனா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அதாவது உற்சவம் தர பாடல் சோர்வடையும் போது உற்சவமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது எனக்கு இந்த ஊமை வெளிகளின் படத்துல இருந்து என்று நினைத்தால் மனிதன் வாழும் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அது வந்தவுடன் எனக்கு சோர்வடையும் போது அந்த பாடல் கேட்டவன எனக்கு அப்படி மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆதரவு வரும் மேடம். அந்த
1: பாடல் ஊமை வெளிகள் திரைப்படத்துல இருந்து இல்லையா?
2: ஆமா, தோல்வி என்று நினைத்தால் வாழ்வை நினைக்கலாம் நினைக்கலாம் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா,
2: உற்சாகம் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அந்த படத்துல எல்லா ஹீரோ சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாட்டை.
2: கண்டிப்பா
1: கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்,
2: ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல தைரியமும் வந்துடும், நல்ல மனசு ஆதரவு வந்துடும், உற்சாகம் வந்துடும். நம்ம வந்து ரொம்பவும் பயந்து பேர் எடுப்போம்னா இந்த பாட்டு தைரியம் வந்துடும். அந்த பாட்டு நம்ம அப்பதான் வெற்றி பெற முடியும், நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு பாடு அந்த பாடு அப்படி சொல்லியிருப்பாங்க.
1: கரெக்ட்,
2: எழுது நல்லா இருக்கும்.
1: சூப்பர் மேம், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி
2: நன்றி நன்றி.
1: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி. நலமா இருக்கலாமா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: பகுதியில படமாக்க வட்ட புதுநெல் புதுநாத்து சின்ன தாய் படத்துல உள்ள பாடலாம் கேட்டு ரசிப்போமா? அப்படி வீடியோவா எடுத்து பாடல் ரசிப்போமா?
1: வீடியோவா, உங்க ஊர் பக்கம்ன்றதுனால வீடியோவா எடுத்து பாக்குறீங்க இல்லையா? அது பாக்கும்போ சந்தோஷமா இருக்கு.
3: பரணி பாடி வரும் தாமிரபரணி அந்த பாடல்லாம் அந்த தாமிரபரணியில காட்சியாக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த சின்ன தாய் ஏரிக்கிற மேலிருந்து எட்டு தேச பாக்கதில ஊரு சேனங்குட அது அந்த தாமிரபரணி பழைய ஆறுகள் வந்து நினைவு கூறுறதுல அதை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதுல தோணுமா? வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி சார். ரொம்ப சூப்பரா பேசுறாங்க. அதுல ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி அந்த ஊமை வழிகள் திரைப்படத்துல உள்ள பாட்டு கேட்கும்பொழுது அப்படியே எங்க இருந்து அந்த உத்வேகம் வரும்னு தெரியல, ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டு பண்ணக்கூடிய மேஜிக் அதுதான். அதாவது எங்கேயோ யாரோ பாடின பாட்டு தான் அது, நம்ம சும்மா கேட்குறோம் பார்க்குறோம் தான், ஆனால் நம்ம லைஃப்ல அது வந்து பெரிய ஒரு இம்பாக்டை பிளே பண்ணுது.

0: நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சோகமாக இருக்கும்போது என்ன பாடல் கேட்பீங்கன்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவத் பாரதம் எஃப்எம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து சோகமா இருக்கு பார்த்து.

ஃபேஸ்புக் கமெண்ட் சைடில் படிச்சிருவோம். தம் திருமழிசை அஸ்வினி நாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாயாவி திரைப்படத்துலேருந்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு வந்து கேட்க தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனா திருநெல்வேலியிலேருந்து இப்போ பேசின அந்த நேயர் தாமே விழிகள் பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து சுகுணா தேவி வந்து நிறைய அமைச்சிருக்காங்க. சூரியகாந்தி திரைப்படத்தில் பரமசிவன் கழுத்தில், அதுக்கப்புறம் என்ன படத்தில் நெஞ்சமுடு நேர்மை உண்டு, நீலமலை திருடன் படத்தில் சத்தியமே லட்சியமா, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் கேட்க பிடிக்கும் போட்டிருக்காங்க. தசரதன் டி அவங்க வந்து பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்துலேருந்து நல்ல நல்ல அப்படின்ற அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டிசி ராஜேஷ் அப்படின்றவங்க வந்து மனசோர்வு அடையும் பொழுது என்ன பாடல் கேட்க பிடிக்கும் அப்படின்னா, பூவை பூச்சுடவா அப்படின்ற பாடல், அந்த திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து பல்லாக்கு வாங்க போனேன் அப்படின்ற பாடல் பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து பாடல் வந்து ரகசிய போலீஸ் திரைப்படத்திற்காக உன்னை எண்ணி என்னை மறந்தேன் அப்படின்ற பாடல் பிடிக்கும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வீரராகவன் வந்து மயக்கமா கலக்கமா அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் வந்து

அவருக்கு பிடித்த பாடல் வந்து தாழம்பூவே வாசம் வீசு அப்படின்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரும் போட்டிருக்காரு. சோர்வெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் வந்து ஆண்டவன் படித்தான் என்கிட்ட கொடுத்தான், அப்புறம் ஆறு மனமே ஆறு அந்த மாதிரி பிறந்த பாடல்கள், அப்புறம் உலகம் பிறந்தது எனக்காக இந்த மாதிரி பாடல்கள்லாம் பிடிக்கும், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு பிரபாகரன் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. சூப்பர். ஹேமலதாவும் ஆறு மனமே ஆறு அந்த பாடல் வந்து அமைதி தரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாலகிருட்டிணன் அப்படின்றவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல் பேர் தெரியல, படம் பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் பாடல் நடுவில் ஒரு டயலாக் வரும், மாமா காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே காஞ்சி போயிட்டால் யார்கிட்ட ஆறுதல் பெற முடியும்னு ஒரு லைன் வரும், அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்காரு.

நிகழ்ச்சிக்கு இன்னும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம் சொல்லிக்கிட்ட அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம்.

0: லைன்ஸ்ல தொடர்ந்து ஒரு நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்
0: சார், சொல்லுங்க. வணக்கம், எனக்கும் சந்தோஷம். சொல்லுங்க.
1: வல்லவன் கொல்லவன் படத்துல இருந்து அசோகம் பாடுவார் மேடம், ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: மணிமாலவன் நினைச்சு பாடுவார் மேடம்.
0: ஓகே.
1: ஒரு ஆட்டங்கரையில அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க காணல்னு சொல்லி பாடுவார் மேடம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு. அந்த பாட்டு எந்த நேரமா இருந்தாலும் அந்த பாட்டை கேட்ப மாதிரி நான்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி.
1: நன்றி மேடம், உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றி. நன்றி சார். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். சூப்பர். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் சோகமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, வாங்க மாப்பிள்ள வாங்கல, நீ முன்னாலே போனா
0: பின்னாலே வாரேன், அப்படி ஒரு ஜாலியான பாட்டு.
2: கருகுமணி போட்ட புள்ள பொண்ணம்மா, இங்கெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பொண்ணம்மா, அடி என்னடி முனியம்மா, உன் கண்ணில மையி, யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி. அந்த பாட்டு மேடம்.
0: சூப்பர் சார், அழகா பாடி காமிச்சிட்டீங்க. நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேம், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: வணக்கம் சாந்தி மேம், சொல்லுங்க.
3: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கொஞ்சமா

0: பாட்டு பிடிக்கும்.
1: கொஞ்சம் மைனாக்களை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக கேட்டிருக்கீங்களா?
0: அதுக்கப்புறம் என் வானிலை பிடிக்கும், அதுக்கப்புறம் ஹரிவராசனம் சாமி பாட்டு இதெல்லாம் பிடிக்கும்.
1: சூப்பர் சூப்பர் மேம், அழகா பாடி காமிச்சீங்க, நன்றி
0: நன்றி நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு காலரா வரப்போறோம், யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? வெளியே வந்தா நாலு நடக்கலாம், அந்த நாலு நடந்து தெரிஞ்சு விட்டா இங்கே நல்லா இருக்குமா?
1: சூப்பர் சார், அழகா பாடி காமிச்சீங்க. எங்க இருந்து யாரு கூப்பிடுறீங்க?
2: எல்லாம் வந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மை சொன்னா ஒத்துக்கணும், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாலு நடக்கலாம், அந்த நாலு நடந்து தெரிஞ்சு விட்டா இங்கே நல்லா இருக்குமா?
1: சூப்பர் சார்.
2: லாஸ்ட் கலர், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். குமார் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம். ஓகே, நன்றி நன்றி குமார் சார் கால் பண்ணதுக்கு.

இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நிறைய பேர் கால் பண்ணி வந்து அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், சோர்வாக இருக்கும் போது கேட்குற பாடல்கள்லாம் சொன்னாங்க. இன்னும் கூட சில பேர் கால் பண்ணிகிட்ருக்காங்க. கால் பண்ணி லைன் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். கால் பண்ணி லைன் கிடைக்காதவங்க அடுத்த நிகழ்ச்சியில் முயற்சி பண்ணி பேசுங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சூப்பராக ஸ்போர்ட்டிவாக என்ன பிடிக்கும், என்ன பாடல் பிடிக்கும், அதில் என்ன வரி பிடிக்கும் பாடிலாம் கேட்டாங்க. கேட்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு.

0: நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச அனைவருக்கும் நன்றிகள். நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோதிடர் இல்லத்தில் வந்தியத்தேவனும் சோதிடரும் தங்களுடைய உரையாடலை நிறைவு செய்யும் வேளையிலே வாயிற்புறத்தில் சற்று அமளி கேட்டது. ஆடவரும் பெண்டிரும் அவர்களுடைய குரல்கள் கேட்டமைக்கு அப்பொழுது கொடும்பாளூர் இளவரசி வானதி உள்ளே நுழைகிறாள். அதனை பார்த்ததும் வந்தியத்தேவன், அம்மணி, தாங்கள் வருவதாக எனக்கு தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே என்று கூற, அதற்கு வானதியும், ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று தீனமான குரல் கேட்டது வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்? அவனை மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தாங்கள் சோதிடரை பார்த்துவிட்டு போகும் வரையில் நான் வெளியில் காத்திருப்பேன் என்றுதான் சொன்னேன். எனக்கொன்றும் அவசரமில்லை. இப்போது கூட தாங்கள் வெளியேற வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு அவசரமில்லை என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நான் இங்கே சோதிடரை பார்க்க வரவில்லை. இவருடைய சோதிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமற் போய்விட்டது.
1: தேவி, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு காலத்தில் என் சோதிடம் பொய்யாகவில்லை என்பதை தாங்களே உணர்வீர்கள். உணர்ந்து இந்த ஏழையை பாராட்டுவீர்கள் என்றார் சோதிடர்.
0: அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று வானதி கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நான் தங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். வழியில் தாங்கள் குதிரை மீது சென்றதை பார்த்தேன். நின்று விசாரிப்பீர்கள் என்று நினைத்தேன். பாராமுகமாக போய்விட்டீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஆச்சரியப்படவில்லை. இந்த அனாதை பெண்ணிடம் அவ்வளவு அக்கறை எதற்காக இருக்க வேண்டும் என்றாள்.
2: வந்தியத்தேவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துவிடும் போலிருந்தது.
0: தேவி, இது என்ன வார்த்தை?
3: கொடும்பாளூர் பராந்தக சிறிய வேளாரின் செல்வ புதல்வி, தென்திசை சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியின் வளர்ப்புக்குமாரி, பழையாற இளைய பிராட்டியின் அந்தரங்கத்துக்கு உகந்த தோழி, இத்தகைய தங்களை அனாதை பெண் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள்? பாதையில் நின்று விசாரிப்பது மரியாதை குறைவா இருக்குமென்று வந்துவிட்டேன். வேறொன்றும் இல்லை. என்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால்?
0: ஆமையா, தங்களால் ஆக வேண்டிய காரியம் அவசியம் இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான உதவி கோருவதற்காகத்தான் இந்த வீட்டிற்குள் நான் வந்தேன்.
2: சொல்லுங்கள். என்னால் முடியக்கூடிய காரியமாக இருந்தால்
0: தங்களால் முடியாத காரியம் கூட ஒன்று இருக்க முடியுமா என்ன?
2: இலங்கை பிரயாணத்தின் போது தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் ஓரளவு நானும் கேட்டறிந்திருக்கிறேன். நான் கோரும் உதவியை அளிப்பது

0: ஆக முதலில் வாக்கு தர முடியுமா?
1: வந்தியத்தேவன் தயக்கத்துடன், தேவி, உதவி எத்தகையது என்று சொன்னால் நல்லது என்றான்.
0: ஆம், தங்களை ஏமாற்றி நான் வாக்குறுதி பெறக்கூடாதுதான். ஆகையால் காரியத்தை சொல்லிவிடுகிறேன். சோதிடருக்கும் தெரியலாம், அதனால் பாதகமில்லை. நான் புத்த தர்மத்தை மேற்கொண்டு பிக்ஷுணி ஆகிவிடுகிறது என்று தீர்மானித்திருக்கிறேன்.
2: என்ன என்ன இது? என்ன வார்த்தை? கூடவே கூடாது, உலகம் பொறுக்காது,
1: நடவாத காரியம். இவ்வாறெல்லாம் சோதிடரும் வந்தியத்தேவனும் மாற்றி மாற்றி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, வானதி,
0: ஆம், புத்த சந்நியாசினி ஆவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆட்சேபம்? தவறு என்ன? பழந்தமிழ் நாட்டில் எத்தனையோ பெண்கள் துறவரம் மேற்கொண்டதில்லையா? மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா? மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் இன்று போற்றவில்லையா? அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பயனற்ற வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயன்றேன், அதில் தவறிவிட்டேன். கடவுளுடைய விருப்பம் நான் உயிரோடு இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்பது போலும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை புத்த மடம் ஒன்றில் சேர்ந்து ஜீவகாருண்ய தொண்டு புரிந்து கழிக்க விரும்புகிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் அல்லவா என்றாள்.
1: வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு சிறிய சந்தேகம் உதித்தது. அது அவனை திடுக்கிடச் செய்தது. தேவி, தங்கள் தீர்மானம் நியாயமன்று, எனினும் அதை சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது. தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்களுக்கு அதை பற்றி யோசனை சொல்ல வேண்டும். தங்கள் பெரிய தந்தை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூடிய சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார் என்று தெரிகிறது.
0: ஐயா, நான் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை, யாருடைய யோசனையும் கேட்கப் போவதில்லை. தீர்மானமாக முடிவு செய்துவிட்டேன். தங்களுடைய உதவியை கோருகிறேன்.
1: இது விஷயத்தில் நான் என்ன உதவி செய்யக்கூடும் தேவி?
0: சொல்லுகிறேன். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். அங்கு சென்று புத்த குருமார்களை அடுத்து தீட்சை பெற்றுக்கொள்ள எண்ணி கிளம்பினேன். வழித்துணைக்கு தாங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வரையில் வர வேண்டும். அதுவே நான் கோரும் உதவி.
1: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கொடும்பாளூர் இளவரசி லேசுப்பட்டவளல்ல. நாமும் இளைய பிராட்டியும் பேசிக்கொண்டது அரைகுறையாக இவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். தன்னிடம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள பார்க்கிறாள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக புறப்பட்டது. இளவரசரை அங்கே சந்திக்கும் நோக்கத்துடன் தான். அதற்கு ஒரு நாளும் தான் உடந்தையாயிருக்க முடியாது. அமணி, ரொம்பவும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் கோரும் உதவி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது.
0: இது என்ன விந்தை? ஈழ நாட்டுக்குச் சென்று எத்தனை எத்தனையோ அற்புதங்களை சாதித்து வந்தவருக்கு இந்த அநாதை பெண்ணை நாகைப்பட்டினத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முடியாத காரியமாகுமா?
1: தேவி, முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் இந்த சமயம் மேற்கொள்ள இயலாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் என்னை அவசரமாக காஞ்சிக்கு போகும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த ஓலையுடன் போகிறேன். ஆகையினால்தான் முடியாது என்று சொன்னேன். சந்தர்ப்பமாயிருந்தால்?
0: ஆம் ஆம், விருப்பமில்லாவிட்டால் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம், அதனால் பாதகமில்லை. தனியாக பிரயாணம் செய்வது என்ற எண்ணத்துடனேதான் கிளம்பினேன். வழியில் சிற்சில இடங்களில் காலாமுகர்களின் கூட்டங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயம் உண்டாயிற்று. சகல ஜீவர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்ட கடவுள் இருக்கிறார், அவரிடம் பாரத்தை போட்டுவிட்டு புறப்படுகிறேன். உலகத்தை துறந்து சந்நியாசினியாக முடிவு செய்த ஒரு பேதை பெண்ணை யார் என்ன செய்து விடுவார்கள்? போய் வருகிறேன் சோதிடரே
1: என்று கூறிவிட்டு வானதி புறப்பட்டாள். அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டே சோதிடர்,
3: தேவி தேவி, இருட்டும் சமயமாகிவிட்டட, அமாவாசை கங்குள், அதோடு வடகிழக்கில் மேகங்கள் குமுறுகின்றன, இரவு இந்த ஏழையின் குடிசையில் தங்கிவிட்டு காலையில் போகலாமே
1: என்றார்.
0: இல்லை சோதரரே, மன்னிக்க வேண்டும். இரவு திருவாரூர் போய் தங்குவதாக எண்ணம். இந்த மனிதர் தான் துணைக்கு வர மறுத்துவிட்டாரே. திருவாரூரில் யாராவது கிடைக்காமலா போவார்கள்? அப்படி நான் என் உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதனால் யாருக்கு என்ன உபயோகம்?
1: சோதரர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானதி ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையில் வந்தியத்தேவனும் சோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன்,
4: கொடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயங்குள்ளியாயிருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலையை நதியில் மிதக்க விட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை? இளைய பிராட்டி இதற்கு சம்மதித்ததுதான் எப்படி என்றான்.
3: எனக்கும் அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. சென்ற முறை இந்த பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த குடும்ப

0: மகரிஷி இவள்தானா என்று சந்தேகமாயிருக்கிறது. இன்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள். இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனசுல ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கணும். அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்க முடியும்? ஏன் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போய்விட்ட செய்தியே போடாத? இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சா இருந்தட?
1: இவ்விதம் சோதிடர் கூறிய போது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா, எது இவளுக்கு இத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்கக்கூடும் என்று சிந்தனை செய்தான். ஆம் சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர செய்வர்களாயிற்றே. இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. மென்மையான பண்புகள் கொண்டவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கிளர்ந்து எழுந்தா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் என்பது இதன் பொருள். குழந்தை மனம் கொண்ட வானதியின் போக்கில இப்போ குழந்தை தனத்தை பார்க்கிறோம். எளிதில் குழையும் சுபாவம் கொண்ட கொடும்பாளூர் கோமகள் முதிர்ச்சியற்ற முறையிலே நடக்க தொடங்கிட்டார். குழந்தை ஜோதிடருக்கு வியப்பு, வந்தியத்தேவனுக்கோ அதிர்ச்சி. இந்த திடீர் மன மாறுதலுக்கு எந்த அதிர்ச்சி காரணமாயிருக்கும்? கண்ணை இமை காப்பது போல் வளர்த்துக்கிட்டு வந்த குந்தவையிடம் வழியில குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கேட்கலாமான்னு குழந்தை மாதிரி அனுமதி கேட்டதுன்னு நினைவு இருக்கும். ஆனா 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாகைப்பட்டினத்துக்கு பயணப்பட்டிருப்பதை சொல்லல பாருங்க. சிறு பிள்ளைத்தனம் தானே இது. பிறந்தகமான கொடும்பாளூர் இன்னும் தொலைவு, ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். வலிமை கொண்ட ஒரு ஆண்மகன் அதிகம் ஓய்வெடுக்காம நடந்தால் கூட 1.5 நாள் பிடிக்கும் இந்த தொலைவை கடக்க. பல்லக்கு பரிவாரங்களோட இந்த அசட்டு பெண் பயணப்பட்டிருப்பது இளைய பிராட்டிக்கு பெரும் கவலையை தந்துடுச்சு. உன் விருப்பம் போல் செய்யின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை விடுதலை செய்ய போனதையும் நினைவில் வச்சுப்போம். இப்ப சில தொடர்களை பார்க்கலாம். புத்த சந்நியாசினி, பௌத்த மதத்துல பெண் துறவிகள் என்னும் பொருள் விளங்குது. இதுல சன்னி சந்நியாசம் என்கிற தொடர் உருவான விதத்தை பார்ப்போம். சம் நீ ஆச இப்படி பிரிச்சு பார்த்தா சம் முற்றிலும், நீ கீழே இறக்கி, ஆசை விடுபடுதல். அதாவது அனைத்தையும் துறந்து விடுதல் துறவரம். துறவிகள் பிறர் வழங்கும் உணவை மட்டுமே உண்ணுவார்கள். இப்படி பிக்ஷை ஏற்பது துறவு பூண்டுட்டோம் என்கிற அகந்தையையும் துறப்பதன் உட்பொருள். பிக்ஷு பிக்ஷுனி இருவருமே மிக எளிய ஆடை உடுத்தியிருப்பாங்க. மருதமர பட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆடை துவர் ஆடை எனப்படும். துவர் சிவப்பு, மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள். தந்தை கோவலனும் பெற்ற தாயை விட உற்ற தாயாக மேற்கொண்ட கண்ணகியும் அனுபவித்த துன்பங்களை கேட்டு துறவரம் மேற்கொண்டாள். புத்தர் பெருமானின் அற உரைகளை தன் வாய்மொழியாலும் பின்பற்றிய நெறியாலும் புலப்படுத்திய பெருமைக்குரியவள் மணிமேகலை. கங்குல், இருள், இருள் சூழ்ந்த இரவு பொழுது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் நம்மாழ்வார் திருவாய்மொழி. சரி, வானதி தன் பரிவாரங்களோட திருவாரூர் போய் சேரும்போது பின்னிரவு ஆயிடுமே.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா,

சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷவாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: விவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே குழலி. இன்றைக்கி என் இனிய பொன்னிலாவேல உங்களுக்காக நிறைய மெலடிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் மெலடி என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், வாலி வரிகளில் இளையராஜாவோட இசையில். எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு மகிழுங்க. இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: நேரம் 9:23, மலைக்கோவில் வாசலே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு சாங் கேட்டாச்சு.
1: Who is it?
2: Don.
1: Don. Don.
3: 102 புலி 3 பாட்டுக்கு இட் தி டான்.
2: Don. Don. Don. Don.

டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா குரல்ல, பழனி பாரதி வரிகள்ல, ஏ ரஹ்மான் இசையில, புதிய மனிதர்கள் திரைப்படத்திற்காக நீ கட்டும் சேலை அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு.

ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் வைரமுத்து வரிகள் ஏரமான் இசையில் ரச்சகன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டின் நேரத்தில் நம்ம கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா திந்தோம் அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு தான். சந்திரமுகி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி பாடின பாடல் பா விஜய் வரிகள் வித்யாசாகர் இசையில்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

உன்னி மேனன் மற்றும் ஸ்வர்ணலதா, குரல்ல ஏ ரஹ்மான். இசையில் வந்து மெல்லிசை அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக கேட்டோம். நேரம் 9:47, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு ஒரு மெலடியஸான சாங் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பாடல் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாலனே பாம்பே திரைப்படத்திற்காக வந்துகிட்டு இருக்கு. சித்ரா குரலில், வைரமுத்து வரையில், ஏ ரஹ்மான் இசையில், எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது பாரதி தமிழகம் 102.3.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் இணைய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது பாட்ஷா திரைப்படத்திற்காக நீ நடந்தால் நடையழகு அப்படின்ற ஒரு சூப்பரான டூயட் சாங் தான் வரப்போகுது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், வைரமுத்து வரைக்கல்ல, தேவாவுடைய இசையில் எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பிடித்தமான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர், எங்கேருந்து கூப்பிடுறீங்க, என்ன பாடல் வேணும், என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக 9444001023 9444001023 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் பேரோடு நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாட்டு வரும். அந்த வருஷத்தில் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பம்மல் காமராஜபுரத்துலேருந்து புஷ்பா அப்படின்றவங்க தான். அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தீன் கண்ணம்மா அப்படின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. 102.3

உன்னிகிருஷ்ணன் குரலில், முத்து விஜயன் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படுத்திருக்காக கண்ணுக்குலே அப்படின்ற ஒரு சூப்பரான சாங் நம்மளுடைய முதல் பாடலாகவே கேட்டாச்சு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மகிழன், குலோத்துங்கன், பிரியா, கீழவாசல், தஞ்சாவூர்லேருந்து. என்ன பாடல் அப்படின்னா என் இனிய பொன்னிலாவே, அதுதான் வரப்போகுது. என் இனிய பொன்னிலாவே மூடுபணி திரைப்படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் குரலில், இளையராஜா இசையில்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் பூவே பூச்சுடவா அப்படின்ற பாடல். பூவே பூச்சுடவா திரைப்படத்திற்காக வரப்போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க அருங்கலை செல்வி, வர்ஷா பெரும்பாக்கத்துலேருந்து.

சித்ரா குரலில் வைரமுத்து, வாரிகளில் இளையராஜா, இசையில் பூவை பூச்சிடுவா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டாச்சு. நேரம் 10:16. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் நீங்கள் கேட்ட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கோங்க யாருன்னு பார்த்தோம்னா, மோகன் அரக்கோணத்திலிருந்து அவள் வருவாள் திரைப்படத்திற்காக காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா அப்படின்ற ஒரு பாட்டு தான் அவர் கேட்டிருக்காரு. அவரோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எஸ் வி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ரஜ்குமார் இசையில் காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 10:21. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கண்ணன் பூந்தமல்லியிலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் வந்து சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்ற பாடல் தான். பூவை உனக்காக திரைப்படுத்திருக்காக வந்துகிட்டே இருக்கு. கண்ணனோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது உத்பாரி தமிழகம் 102.3.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க கடையநல்லூர்லேருந்து மாரிச்செல்வம். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலாட்டு கேட்காது அப்படின்ற பாடல். பாட்டுக்கு நான் இனிமேல் திரைப்படத்துக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அவரோடு சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது எங்கள் அழைப்பு, உங்கள் தேர்வு.

மனோகுரல்ல பொன்னடியான் வரிகள்ல இளையராஜாவோட இசையில தாலாட்டு கேட்காத பேருங்க யாரு அப்படின்னு ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து வர போற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பாபு பெருங்கலத்தூர்ல இருந்து. அவர் கேட்டிருக்கிற பாடல் அண்ணன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அப்படின்ற ஒரு பாடல் தான். தர்மதுரை திரைப்படத்திற்காக கேட்டிருக்காரு. அவரோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது எங்கள் அழைப்பு, உங்கள் தேர்வு.

கேஜிஎஸ் தாஸ் குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகள் இளையராஜாவோட இசையில் தர்மதுரை திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ராஜேஸ்வரி சென்னீர்குப்பத்திலிருந்து. என்ன பாடல் அப்படின்னா செந்தூர பாண்டி கொரு அப்படின்ற ஒரு பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கேட்டு மகிழுங்க.

எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்ல வாலி வரிகளில் தேவாவுடைய இசையில செந்தூர பாண்டிக்கொரு அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக விழியில் விழுந்து அப்படின்ற பாட்டு தான் வரப்போகுது. இந்த பாடலை பாடினவங்க இளையராஜா மற்றும் பி எஸ் அசரேகா, வைரமுத்து வரிகளில் இளையராஜாவோட இசையில. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா, எம் எஸ் ராகவன் திருவல்லிக்கேணியிலிருந்து.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் சின்ன தம்பி திரைப்படத்திற்காக போவோமா ஊர்வலம் அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க அம்மாப்பேட்டையிலிருந்து லோகநாதன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜாவோட இசையில சின்னதம்பி திரைப்படத்திற்காக போமா ஊர்கோலம் கேட்டாச்சு. நேரம் 10:52:50. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புறது மூலமாக நம்ம நிகழ்ச்சியில் வரும். அந்த வரிசையில் அடுத்ததாக வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சங்கரபாண்டியன் நுங்கம்பக்கத்திலிருந்து. அவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் சின்ன சின்ன கிளியே கண்ணெதிரை தொடர்நாள் திரைப்படத்திற்காக. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. விபத்து பாரு தமிழ்நாட்டின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹரிஹரன் மற்றும் மகாநதி ஷோபனா குரல்ல வைரமுத்து வரிகளில் தேவாவுடைய இசையில கண்ணெதிரை தோன்றா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுட்டோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலிருந்து எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப சூப்பராக போச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டடாவை பேசிட்டு கிளம்புறது நான் உங்கள் அர்ஜய் குழலி. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் 92.3 மாநிலங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

ஜாலம் காட்டும் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் தரப்பு சரியா 11:01 ஆகிட்டு இருக்கு. எஸ் இணைஞ்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்கள் மனசுடன் இன்னொரு வாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போகிறீங்க. பாடல் உங்களுக்காக ரொம்பவே அழகாக செலக்டிவாக நான் எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் எஸ் ரைட். உங்களுக்காக வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தேவா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற பாடல்லாம் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலோட எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:07 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு பாட்டு கேட்ட முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வை ஷண்முகி படத்திலிருந்து காதலா காதலா அப்படிங்கிற பாட்டு தான். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:15 ரொம்ப அழகான பாடல். காதலா காதலான்னு ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவும் சந்திப்போம் படத்தில் இருந்தால் அழகான பாடல் காத்துட்ருக்கு. கண்டேன் கண்டேன் கண்டேன் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையலையுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:19 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கண்டேன் கண்டேன் கண்டேன் காதலை அப்படின்னா ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை காணவில்லை நேற்றோடு தினம் தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அழகான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் பாடின பாடல் வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவங்களுடைய இசையில காத்துட்டு இருக்கு. காதல் தேசம் படத்துல இருந்து எஸ் கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட எஸ் உங்களுடைய நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்னை காணவில்லை நேற்றோடு அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. வெண்ணிலவை வெண்ணிலவை இவனை தாண்டி வருவாய் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் சாத்னா சர்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:31 ஆக்கிட்டு இருக்க நினைஞ்சிருக்கீங்க. பாரதியில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுருக்கோம். மின்சார கனவு பாடலிருந்து வெண்ணிலவே பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படிங்கிற பாடல் தான் ஜீன்ஸ் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். நித்யஸ்ரீ அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அகனவரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலோடைய சிங்களோட நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:37 அழகான பாடல். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவிருக்கும் வரை படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. சந்தியா சந்தியா சம்மதம் சொல்லுவாய் அப்படிங்கிற பாட்டு உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், தேவா அவங்களுடைய இசையில் வந்துட்டுருக்கு, நந்தலாலா அவங்களுடைய அழகான வரிகளில். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:43. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா, மனசு மயங்கம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து உங்களுக்காக கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில் கீழ் இணைஞ்சிருங்க. அழகான பாடலோடு திரும்பவும் பேசலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடைய சங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:47 கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படின்னு பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து காதலர் தினம் படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதலினம் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான் அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி மற்றும் ஸ்வரலதா அவங்களுடைய குரலில். கேளுங்க, இணைஞ்சிருங்க.

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியில் முகநூலில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் ஹேம்லதா, அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், ரங்கராஜன், பர்வதவர்தனி, புஷ்பா, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், கவி கார்த்திகேயன், சுபசுப்ரமணியம், ஹேமலதா, பர்வதவர்தனி, முத்துக்குமார், சாந்தி, ரமேஷ், முத்துக்குமார், இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். எஸ் ராய்ட், என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிதம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் உண்மையான அவங்களுடைய குரலில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மறந்து விட பெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி

0: தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.
1: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா, முத்தம் தாடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம். 2, 3.

தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: சௌக்கியமா?
1: அவம்மா கண்ணு சௌக்கியந்தா.
0: யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதித்தம் பட்டப்பாடு பாத்தியாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் கடவுள் திரைப்படத்திற்காக ஓம் சிவோம் எனும் பாடலை கேட்கலாம். விஜய் பிரகாஷ் அவர்கள் குரலில்.

4:07 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக அருள் ஜோதி தெய்வம் எனும் பாடல் எம் பால முரளி கிருஷ்ணா மற்றும் அபயம் பாலம் முரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: 4:10 நேர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம். விசூர் வி.எஸ். பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி.ஆர். முருகன் அவர்கள் தவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவி ராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜராஜிதே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் புத்திரிகா ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

5:27 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ வைத்தியானந்தா அஸ்தகம் சுபனா அவர்கள் குரலில்